0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now, nanu US la kuda. Adhe FM da.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன். என்னைக்கு

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody. This is DSP.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழிப்பம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய மிகப்பெரிய சாதனைகளுக்கு பின்னாலும் காரணமாக இருப்பது எது என்று தேடி பார்க்கும் பொழுது அவர்கள் வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற உண்மை ஒன்றுதான். வேறு வழியே இல்லை, இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி வாழ்க்கையிலே வரும் பொழுது அதை அவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், அப்போது அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கிறது, அது எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கிறது என்பதுதான் அவர்களினுடைய வெற்றியை தீர்மானித்திருக்கிறது. பொதுவாக நாம் செய்ய விரும்புகின்ற விஷயங்களை எதை செய்தால் நமக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை நாம் அணுகும் போது நாம் எந்த ஒரு பதட்டத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் அதை செய்வதற்கு நமக்கு மிகவும் விருப்பம், அதை செய்தால் நமக்கு மகிழ்ச்சி, ஆகவே அதை செய்ய வேண்டுமே, வேற என்ன செய்வது என்கின்ற நெருக்கடி மனதிலே நமக்கு அப்போது இருக்காது. ஆனால் இதை செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை என்று எப்போது நாம் உணர்வோம், அதை நமக்கு செய்ய தெரியாது அல்லது நமக்கு செய்ய பிடிக்காது, அதை செய்வதற்கு நாம் மிகவும் வருத்தி கொள்ள வேண்டியிருக்கும், மெனக்கெட வேண்டியிருக்கும், அப்போதுதான் இதை செய்துதான் ஆக வேண்டுமா, வேறு வழியே இல்லையா என்று நம்முடைய மனம் பதறும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பல நேரங்களிலே வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ள கிடைக்கும். அந்த சூழ்நிலைகளை நாம் தவிர்க்கவே முடியாது, ஏனென்றால் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நெருக்கடி. ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டி வாழ்க்கை என்ன சொல்லும், ஏதாவது ஒரு விரலை தொடு என்று. நீட்டப்படுவதே ஒரு விரல் தான் எனும் போது நாம் அதைத்தான் தொட்டாக வேண்டும். அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது மனதளவிலே பதறி போகாமல், அந்த சூழலை வெறுக்காமல், நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு அச்செயலை செய்வதற்கான விருப்பத்தை வரவழைத்துக் கொண்டு, அதை செய்வதற்கான அறிவை உருவாக்கிக் கொண்டு, அதை எப்படி செய்தால் சிறப்பாக செய்து கடந்து வர முடியுமோ அதற்கேற்ற வகையிலே நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக் கொண்டு, யாரும் அதை இப்படி செய்திருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அதை மிகச்சிறப்பாக செய்து வர வேண்டும், வெற்றி காண வேண்டும். அப்படி நீங்கள் வாழ்க்கையினுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளை அணுகுபவராக இருந்தால் மட்டுமே இவரை போல நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று உலகம் விரும்புகின்ற ஒரு உன்னத நிலையை நாம் அடைய முடியும். இன்றைய தினம் அது போன்றது ஒரு சவால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வருமேயானால், மனம் பதறாமல், சிந்தை சிதறாமல், சிரித்த முகத்தோடு அந்த சவாலை வரவேற்போம். நம்முடைய திறமையாலே, நம்முடைய அனுபவத்தாலே, நம்முடைய சாதுரியத்தாலே அதை நாம் வெற்றி கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது புத்தம் புது காலை.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
3: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இந்த உலகத்தில் நாம் எதை பெற வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. ஈடான ஒன்றை கொடுத்துத்தான் நாம் விரும்புகின்ற எதையும் நம்மாலே பெற முடியும். ஒரு கடைக்கு போய் இது எனக்கு விருப்பமானது, இதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் மனம் போன போக்கிலே அதை எடுத்துக்கொண்டு வந்து விட முடியாது. ஒவ்வொரு பொருளுக்குமான உகந்த விலை என்னவோ அதை கொடுத்துத்தான் நாம் பெற முடியும். இது கடை வியாபாரத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே பொருந்தும். அந்த வகையிலே மிகப்பெரிய சாதனைகளை நாம் சாதிக்க வேண்டியிருக்கும் பொழுது, மகத்தான செயல்பாடுகளை செய்து நாம் பெருமை பெற வேண்டியிருக்கும் பொழுது, அதற்கு ஈடாக நாம் கொடுக்கக்கூடியதாக எது இருக்கும் என்றால், நாம் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆங்கிலத்திலே டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்வார்கள். உறங்கிக் கொண்டே இருந்தால், உறங்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அப்படியே படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும், வசதியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதனாலே நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? எப்போதும் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதனாலேயே கிடைக்கக்கூடிய சௌகரியம் மகிழ்ச்சி என்பது உண்மையில் நற்பலன்கள் அல்ல. ஏனென்றால் அந்த ஓய்வு உரிய நேரத்திலே உங்கள் வயிற்றிற்குள்ளே இருந்து உறக்க குரல் எழுப்புகின்ற உங்கள் பசியை தீர்க்காது இல்லையா? அதற்கு நாம் உழைக்க வேண்டும். அந்த பசியை தீர்ப்பதற்கான உணவை சம்பாதிப்பதற்கு பொருளீட்ட வேண்டும். அப்படி என்றால் ஓய்வு என்கிற அந்த சௌகரியத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்தி, அசௌகரியமாக தோன்றினாலும் உழைப்பை நாம் தேர்ந்தெடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேளையாவது நமக்கு ஏற்படுகின்ற அந்த பசியை தீர்க்கவே நாம் சௌகரியமான ஓய்விலிருந்து அசௌகரியமான உழைப்பை நோக்கி அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் முன்வந்துதான் ஆக வேண்டும். அப்படி என்றால் உலகம் போற்றுகின்ற ஒரு உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும், மகத்துவம் பொருந்திய சாதனைகளை நாம் படைக்க வேண்டும் என்றால், அதற்கு எந்த அளவிற்கு அசௌகரியங்களை நாம் ஆசையோடு விருப்பத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நிச்சயம் நாம் சிந்தித்தே ஆக வேண்டும். அதற்கு நாம் மனதளவிலே தயாராகி சிறப்பாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதிலே நாம் கவனம் வைத்தே ஆக வேண்டும். எந்த விதத்திலும் உடலோ மனமோ மெனக்கெடாமல் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது எப்போதும் நமக்கு பெருமை தருகின்ற ஒன்றாக இருக்காது. நம்மை நினைத்து நாமே பெருமைப்பட வேண்டும் என்றால் நாம் செயற்கரிய சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் நம்மை குறித்து நமக்கே மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோன்ற செயல்களிலே ஈடுபடுவதையே நம் வாழ்க்கையின் தன்மையாக நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, மற்றவர்களும் நம்மை நினைத்து மகிழ்கின்ற ஒரு மாபெரும் நிலை நமக்கு வாழ்க்கையிலே வாய்க்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங் சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: 89.4 Tamar FM. Namma radio, namma music.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஆகஸ்ட் மாதம் 24 தேதியான இதே தினத்துல, இதே தேதியில கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க துவக்கங்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1853 நம்மள பல பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்றைய தினத்திலே தான் துவக்கம் கண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஜார்ஜ் கிரம் அப்படிங்கிற ஒரு சமையல்காரர் மூன்ஸ் லேக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அங்க அமெரிக்காவினுடைய தனவந்தராகிய வேண்டர் பிளிட் அப்படிங்கிற ஒருத்தர் வாடிக்கையாளராக வருகிறார். அவரை திருப்தி சேவிப்பதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சன்னமாக உருளைக்கிழங்கை நறுக்கி அதை பொறித்தெடுத்து முதன் முதலாக ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகிறார் ஜார்ஜ் கிரம் அப்படிங்கிற அந்த சமையல்காரர். அது அந்த தனவந்தருக்கு மிகவும் பிடித்து போகிறது. அதற்கு பிறகு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படிங்கிற உலக பிரசித்தி பெற்ற ஒரு உணவு. அது ஆரோக்கியமானதா இல்லையா அப்படிங்கிற பட்டிமன்றம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் உலகத்தில் பெரும்பாலானவர்களால் விரும்பப்படுகின்ற ஒரு தின்பண்டமாக விளங்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதையோடு முரண்பட்டாலும் உருளைக்கிழங்கு சிப்ஸினுடைய வரலாற்றை எழுதுபவர்கள் இன்றைய தினத்தை தான் அதனுடைய துவக்க தினமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல 1869 அமெரிக்காவினுடைய கண்டுபிடிப்பாளர் கார்னிலியஸ் ஸ்வாட் ஹவுட் வேஃபல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தின்பண்டத்தை தயாரிப்பதற்கான கருவியை கண்டுபிடிக்கிறார். இந்த வேஃபல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டையான கேக், ஆனால் அதனுடைய மேற்புறத்திலே கட்டம் கட்டமான வடிவமைப்பு இருக்கும். அப்படி ஒரு வடிவமைப்பு அதற்கு கிடைப்பதற்கு காரணமாக விளங்குவது மேலும் கீழுமாக பொருத்தப்பட்ட இரண்டு தகடுகளுக்கு நடுவிலே அது சமைக்கப்படுவதுதான். அதற்காக வந்து ஒரு பிரத்யேகமான கருவியை முதன் முதலாக கற்பனை செய்து அதை உருவாக்கி அதற்கான காப்புரிமையை கார்னிலியஸ் ஸ்வாட் ஹவுட் அவர்கள் பெற்ற தினம் இன்றைய தினம். அதே போல 1891 தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நகரும் காட்சிகளை பதிவு செய்யக்கூடிய கேமரா, கைனட்டோகிராஃப் அப்படின்னு பேரு, அதை திரையிடுவதற்கான கருவிக்கு கைனட்டாஸ்கோப் அப்படின்னு பேரு. இந்த கருவிகளை அவர் கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை பெற்ற தினம் இன்றைய தினம். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காட்சியை அப்படியே உறைந்த நிலையிலே பதிவு செய்யக்கூடிய புகைப்படங்கள் தான் புழக்கத்தில் இருந்தன. நகரும் காட்சிகளை பதிவு செய்து உலகத்தை ஆச்சரியத்திலே ஆழ்த்திய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை எடிசன் அவர்கள் உலகத்திற்கு வழங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1932 டிரான்ஸ்கான்டினென்டல் என்று சொல்வார்கள், அதாவது கண்டம் விட்டு கண்டம், அப்படி ஒரு விமான பயணத்தை முதன் முதலாக அமேலியா ஏர்ஹார்ட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி மேற்கொண்ட தினம் இன்றைய தினம். லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து புறப்பட்டு நியூஜெர்சி வரை கிட்டத்தட்ட 19 அவருடைய விமான பயணம் அமைந்திருக்கிறது. அட்லாண்டிக் கடலை கடந்து பயணித்த முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமையை அமேலியா அவர்கள் இந்த பயணத்தின் மூலமாக பெற்ற தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் தொடரும் விதமாக அற்புதமான பல ஆரம்பங்களை நாம் கண்டு மகிழ்கின்ற தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.
1: யோ என்னையா குறவர்னு கேக்குது, எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டுல.
2: வேட்டைக்காரன் பாட்டி நடத்தும் அய்யூப் நினைவு கோப்பை மகா நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.
3: வாழ்க்க ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும், போராடி வெல்லடா, போட்டி போட்டு கொள்ளடா.

0: விழாவிற்கு வந்து சிறப்பு தமைக்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: Ladies and gentlemen, I give you the new reigning champion of the...

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. தங்கம் என்பது மதிப்பீட்டின் அளவிலே செம்பை விட மிக உயர்ந்தது. இன்றைய சூழலிலே தங்கத்தின் விலைக்கும் செம்பின் விலைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. ஆனால் தங்கத்தோடு செம்பை கலந்தால்தான் உறுதியான ஆபரணங்கள் நமக்கு கிடைக்கும். இதை உதாரணமாக வைத்து மிகச்சிறந்த போர் தந்திர நிபுணரான மியாமட்டோ முசாஷி அவர்கள் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்கிறார்கள். நல்ல மனிதர்கள் கொஞ்சம் கடினத்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் வன்முறையை மட்டுமே குணாதிசயமாக கொண்ட தீயவர்களை நம்மாலே வெல்ல முடியும் என்கிறார் முசாஷி அவர்கள். நற்குணங்கள், நல்ஒழுக்கங்கள் இவையெல்லாம் சாத்வீக குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. உறுதிப்பாடு கொண்ட குணாதிசயம் ராஜசம் என்று அழைக்கப்படுகிறது. தீமையின் தன்மை கொண்ட குணாதிசயங்கள் தாமச குணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதிலே சாத்வீக குணம் என்பது நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது. அந்த சாத்வீக குணத்தோடு எதையும் உறுதியான மனநிலையோடு, கொஞ்சம் கடினத்தன்மையோடு, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு அதிரடியாக செய்ய வேண்டுமென்றால் செய்தே ஆக வேண்டும். அதற்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை நான் வென்று காட்டுவேன் என்கின்ற அந்த ஒரு கடினத்தன்மை நம்மிடத்திலே இருப்பது, அதுதான் ராஜச குணம். இந்த சாத்வீக குணமும் ராஜச குணமும் ஒரு மனிதனிடத்திலே சேர்ந்து காணப்பட வேண்டும். ஒருவேளை தீயதை சிந்திக்கக்கூடிய தாமச குணத்தோடு ராஜச குணம் சேர்ந்து இருக்குமேயானால் அவர்களைத்தான் நாம் தீவிரவாதிகள் என்கிறோம். எதையும் தீவிரமாக செய்யக்கூடியவர்கள், அதிலும் தீமையை தீவிரமாக செய்யக்கூடியவர்கள். உண்மையில் நாமும் கூட தீவிரவாதிகளாக இருக்க வேண்டும். நல்லதை எந்த நிலையிலும் உறுதிப்பாட்டோடு செய்து காட்டக்கூடிய தீவிரத்தன்மை கொண்ட தீவிரவாதிகள். அப்படி இருந்தால்தான் உலகத்தில் உங்களாலே எந்த சவாலையும் எதிர்கொண்டு வெற்றி காண முடியும் என்பதுதான் போர் தந்திரங்களிலே சிறந்து விளங்கிய மியாமட்டோ முசாஷி அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் உண்மை. வன்முறை, தீவிரவாதம் இந்த வார்த்தைகள் எல்லாம் தீயவர்களுக்கு உரியதாகிவிட்டது. நீங்கள் அந்த வார்த்தைகளினுடைய தன்மையை, அர்த்தத்தை கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தைகளினுடைய பொருள் என்ன? வன்மையாக ஒன்றை செய்வது, அதாவது வலிமையாக எந்த இடத்திலும் பின்வாங்காமல் செய்ய வேண்டுமென்றால் செய்தே ஆக வேண்டும் என்கிற தீவிரத்தன்மையை காட்டுவது, வலிமையை வெளிப்படுத்துவது, இவைதான் வன்முறை, தீவிரவாதம் என்கிற வார்த்தைகளின் அர்த்தமாகிறது. அதை தீயவர்கள் தான் அதிகம் கடைபிடிக்கிறார்கள் என்பதால் அது தீமைக்குரிய வார்த்தைகள் ஆகிவிட்டன. உண்மையில் நல்லவர்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நன்மை வலிமையாக தீவிரமாக இந்த உலகத்திலே நிலை பெறும். எத்தனை அழகான ஒரு சிந்தனை இல்லையா? இதை வெறும் சிந்தனையாக அல்லாமல் செயலாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் கொண்டு வர தொடங்கினால், நம் எல்லோரும் கொண்டு வர தொடங்கினால் உலகமே நன்மையின் இருப்பிடமாக மாறும். அந்த மாற்றத்தை நோக்கி நாமும் நகர்ந்து இந்த உலகத்தையும் நாம் நகர்த்து துவங்குகிற தினமாக இந்த நாள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: காலை வணக்கம். 7:05 on the clock. வெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? How are you doing? வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு? August 24th it is, and today is the day. சுஹேல் ஸ்டார் ரைஸ் ஆகக்கூடிய தினம் இன்னைக்கு இல்லையா? இன்னையோட ஆஃபீஷியலி இந்த சுட்டு இருக்கிற சம்மர் நிறைவுக்கு வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இன்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஸ்விட்ச் போட்ட மாதிரி, ஸ்விட்ச் அணைச்ச மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. ஆனால் இன்னிலிருந்து படிப்படியாக டெம்பரேச்சர்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபைனல் லெக் ஆஃப் சம்மருக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் ஆல்சோ ஃபைனல் லெக் ஆஃப் சம்மர் வெக்கேஷன்ஸ் அஸ் வெல், ரைட்? அவ்வளோதாங்க, இந்த ஒரு வாரம் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்ல டிராஃபிக் இல்லாத ஃப்ரீ ரோட்ஸ், டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய லிஃப்ட், இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர திங்கக்கிழமையிலேருந்து இருக்கவே இருக்குது இல்லையா, ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஐ திங்க் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு எல்லாமே இன்னிலிருந்தே, இஃப் ஐ எம் நாட் ராங், ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை? ஏன்னா பசங்கள்லாம் வரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்கிறதுக்கு தயாராவாங்க. ஸோ அப்படி பிஸியான காலகட்டம் ஆரம்பிக்க போகுது. எனிவே எல்லாம் நல்லதுக்கு தான். ஸோ ஹாவ் அன் அமேசிங் டே, அமேசிங் வீக் அஹெட். மெரிசல் மார்னிங்ல ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போகிறேன் சரியா? Secret of Success and Mustafa Mustafa vibes oda nama start panna porom. Survivor oda start paniyaachi, ipo adutha continue pandrathukaga we have boys in the Secret of Success and kadal desam. Yes, kadal desam la irundhu Mustafa Mustafa paatlaam kelunga, enjoy panunga. And enga irundhu kettittu irukinga ipo na pesuradhengiradhu marakama enakku message valiya theriyapaduthunga. Instagram la RJ Keerthana KIRTHANA ipo theedinga na oda profile varum. Just inbox panunga enga irundhu kettittu irukinga, endha oor, endha naadu, enga irundhu abingiradha enakku neenga message anu. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: பதினஞ்சு வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum Joy Alukas, the world's favorite jeweler.
6: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஆச்சு, அவ்வளோதான். இந்த சம்மர் முடிஞ்சால் அடுத்து நல்ல ப்ளசண்ட்டான விண்டர் ஆரம்பிக்கும். அண்ட் அவுடோர்லாம் நம்ம நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த அவுடோர் அட்ராக்ஷன்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த சம்மர் டைமில் தான் ஏதாவது பார்க்ஸில் வேலைகள்லாம் சரி பண்ணணும், யூனோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணணும், ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவோம்னா சம்மரில் முடிச்சுட்டு விண்டரில் நமக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அப்படி நம்ம துபாயினுடைய ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் பப்ளிக் பார்க்ஸான முஷ்ரஃப் நேஷனல் பார்க்கில் துபாய் முன்சிபாலிட்டி ஒரு 102 மீட்டர் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்காக அப்படின்னா, சேஃப் மவுண்டன் பைக்கிங் ஜர்னிக்காக அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த முஷ்ரஃப் பார்க்குங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மிக்ஸ் ஆஃப் யூனோ அழகழகான நேச்சுரலான ஒரு அழகும் இருக்கும், அட் த சேம் டைம் இந்த மாதிரி மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து 2 டெடிக்கேட்டட் லேன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபார் மவுண்டன் பைக்கர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஹைக்கர்ஸ்க்காக. இந்த ப்ராஜெக்ட் வந்து துபாய் முன்சிபாலிட்டியினுடைய முஷ்ரஃப் நேஷனல் பார்க் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டினுடைய ஒரு பாகமாக பார்க்கப்படுது. ஸோ அவுடோர் ரெக்ரியேஷன், அட்வென்ச்சர் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்களுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா அந்த மவுண்டன் பைக்கிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகி இருக்கு. அண்ட் ஹைக்கிங்கும் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி பண்றாங்க. நேச்சர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேஃபான, அக்சசபிளான, என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரிட்ஜ் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: அஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home. There's no home like that.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னது அபுதாபியில வந்து அதிபயங்கர மழையாமே தூக்க கலக்கத்துல நைட்டு தூக்கம் முழிச்சதுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல, அப்ப பார்த்தேன் அதை வந்து ஒரு செய்தியா. காலையில எந்திரிச்சோடனே வந்து கனவா நிஜமா அப்படின்னு தெரியல எனக்கு, அந்த கன்ஃபியூஷன்ல இருந்தேன். பட் கொஞ்ச நேரத்துல வந்து தெளிஞ்சிட்டேன், நான் தெளிஞ்சு பார்த்தப்போ அதேதான் சொல்லியிருந்தாங்க. அபுதாபியில பப்ளிக் பீச்சஸ் அண்ட் பார்க் எல்லாம் க்ளோஸ் பண்றோம் டியூ டு அன்ஸ்டேபிள் வெதர் கண்டிஷன்ஸ், பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யுது அப்படிங்கிற அந்த காரணத்தினால சொன்னாங்க. ஆனா என்னன்னா எங்கேயுமே வீடியோஸே சர்ஃபேஸே ஆகலையே, அபுதாபியில அவ்வளவு மழை பெஞ்சிச்சா? ஏன்னா ஒரு வீடியோ கூட நான் பார்க்கல. பொதுவாக நம்ம துபாய் மக்கள்லாம் சும்மாவே இருக்க மாட்டோம், நாலு துளி துளிச்சிச்சுனாலே உடனே அதை வச்சு ரீல் எடுக்கிறது என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, இன்னும் சில பேர் வந்து மழையோடு எப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, நம்ம இப்படி கொண்டாடுவோம். பட் தெரியல அபுதாபியில் அவ்வளோ மழை வந்ததா, ஐ மீன் லைக் சிட்டிக்குள்ளே வந்ததா இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்ததான் தெரியல. பட் நிறைய பப்ளிக் பார்க்ஸ் அண்ட் பீச்சஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஷார்ட்லி சாட்டர்டே ஒரு மத்தியானம் பக்கம் வந்து இல்லை எல்லாத்தையும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன ஏதுன்னு தெரியல. பட் நம்ம வெதர் பியூரோ சொல்லியிருக்கிறது, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரோலஜி சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு அகேன் பார்ட்லி கிளவுடி கண்டிஷன்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு சில இடங்களில் வந்து கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன்லாம் வரும். அபுதாபியில் வந்து மேக்ஸிமம் 45 டிகிரி செல்சியஸ், துபாயிலையும் மேக்ஸ் 45, ஷார்ஜால 46ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவ்எவர் ஹியூமிடிட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் வரைக்கும். பர்டிகுலர்லி கோஸ்டல் ஏரியாஸில் அப் டு 80% வரைக்கும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வெதர் ஃபோர்காஸ்ட். ஸோ பெருசாக எதுவும் சொல்லிக்கும்படியாக இல்லை. இந்த லாஸ்ட் லெக் ஆஃப் சம்மரில் இருக்கிறதுனால ஹியூமிடிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பார்க்கறதுக்குள்ள சில்லுன்னு விண்டர் வந்துடும், என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ரைட் நவ் சில் லாக் சாங் ஆஃப் தி இயர்ல யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறது நீங்க கேட்கறதுக்கு கால் பண்ணலாம். அந்த கேப்ல இல்ல நான் டிராபிக் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டுமா? டிராபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: Monday morning ke uri and the traffic congestion paaka mudiyadu. Baghdad street la towards Kisses Pond Park pogakudiya direction la paatha and the Dubai municipality sewage pumping அந்த ஒரு ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில ஒரு கிராஷ் ஒன் ஆயிருக்கு. அதனால கிசேஸ் பாண்ட் பார்க் தாண்டி அப்படியே 311 கனெக்ட் ஆகும்ல அந்த ஸ்ட்ரெச், அங்க ஃபுல் டிராபிக் தெரியுது. ஆமா, பயங்கர டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது, அது ஒன்று. அண்ட் தென் D93 பார்த்தோம்னா அல்நாதா ஸ்ட்ரீட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷன் நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆப்போசிட் டு எடிஸ்லாட் பேயன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தபடியாக வேறு எங்கே 311 ஃபுல் ஸ்ட்ரெஸ்லையுமே டிராஃபிக் ஜாஸ்தி தான். அண்ட் இது என்ன ரோடு இது, ஓகே ஷார்ஜா ரிங் ரோடு, எஸ் ஷார்ஜா ரிங் ரோட்லையும் டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 1-2 கிராஷஸ் எல்லாம் இருக்குது. E11 வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்குது. ஸோ எல்லா ரோட்ஸும் இப்போ ஆஸ் யூஷுவல் செம்ம பிஸியாக இருக்குது. அண்ட் இப்போ அன்யூஷுவல் டிராஃபிக்னு பார்த்தோம்னா அல்கேயில் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், அல்கூஸ் சைடில் ரெண்டு ஒரு டைரெக்ஷனில், யா அல்கூஸ் செகண்ட், அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட், இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் வேற எங்க வேற எங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இப்பொழுதுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ மண்டே மார்னிங் கே உரிய பரபரப்பு சீன் அரவுண்ட் தி சிட்டி. சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, யாருக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? ஹாய், குட் மார்னிங்.
2: ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பாட்டு இல்ல அதான் இந்த முன்னாடியே ஜாப் இருந்தது, அது டூ டு த கண்டிஷன்ல அது போயிடுச்சு. இப்ப வேற ஜாப்க்கு டைமிங் டிஃபரெண்டா இருக்கு.
0: ஓகே, தேங்க்ஃபுல்லி எவ்ரிதிங் இஸ் ஓகே இல்லையா இப்ப உங்களுக்கு?
2: ஏ ஆல் ஓகே ஓகே,
0: சோ ஹாப்பி, சோ ஹாப்பி டு நோ தட். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க சிவா?
2: ஆல் ஃபைன், ஆல் ஃபைன்,
0: ஆல் குட். ஓகே,
2: உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியலாம் பார்த்த உங்க கேங்ல வந்துட்டாங்க போல மறுபடியும்.
0: ஆஃப் கோர்ஸ், நாங்க இங்க தான் இருக்கோம், அப்பப்போ எல்லாருக்கும் டைமிங் செட் ஆகும் போது மீட் பண்ணுவோம்.
2: அதான் பாத்தோம் பாத்த எல்லா கேங் நேத்து எல்லா அந்தர்ஷே எல்லாம் பண்ணினீங்க போல இருக்கு.
0: எஸ்
2: தி ப்ரீவியஸ் ஆர்ஜே.
0: எஸ் எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ், ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ சிவா.
2: கலிங்கன்ல இருந்து எந்த நெஞ்சில் நீங்க சாங் மட்டும் போடுங்க.
0: எஸ் கலிங்கன்ல இருந்து இல்லையா?
2: எஸ் எஸ் கண்டிப்பா, மை ஃபேவரட் சாங்.
0: கண்டிப்பா ப்ளே பண்றேன். சிவாக்காக வந்து எந்த நெஞ்சில் நீங்காத பாட்டு கலைஞன் படத்துல இருந்து பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே இந்த அரை ரேப் பண்றேன். நீங்க அப்படியே ஜாலியா டிரைவ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் நேரத்துல தோ வந்துருவேன் நானும். அண்ட் கிருஷ்ணி வருவாங்க அதுக்கு முன்னாடி விரிவான செய்திகள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்கு ஸ்டே டியூன்ட்.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Benzo's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
5: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
6: அப்போ இது எப்படி இருக்கு?
5: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
7: செழித்தையும் தமிழே ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும் ஜோயா லுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்
2: விரிவான செய்திகள்
3: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகம் சமூக வலைதளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பரவும் தவறான தகவல்களை கண்டறிந்து கண்காணிக்க புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை உருவாக்கி வருகின்றது. சர்வதேச தவறான தகவல் தடுப்பு மையத்தின் முன்னெடுப்பில் உருவாகும் இந்த அமைப்பு இணையத்தில் வெளியாகும் தகவல்களை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றது. முக்கிய சொற்கள், தகவல் பரவும் விதம், ஊடகப் போக்குகள் உள்ளிட்டவற்றை AI தொழில்நுட்பம் மூலம் ஆய்வு செய்து சந்தேகத்துக்கிடமான தகவல்கள் மற்றும் தவறான தகவல் பரவல் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய இந்த அமைப்பு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்தியாளர்கள் மற்றும் ஊடக நிபுணர்கள் தகவல்களை சரிபார்ப்பதற்கும் தவறான தகவல்களின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் இந்த தொழில்நுட்பம் ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இதனுடன் ஊடக நம்பகத்தன்மையை பாதுகாப்பது மற்றும் தவறான தகவல்களை எதிர்கொள்வது தொடர்பான சர்வதேச சாசனமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் டிஜிட்டல் உலகின் நம்பகமான தகவல்களை உறுதி செய்வதற்கான முக்கிய முயற்சியாக இந்த புதிய அமைப்பு பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இன்று வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் 6 மாதங்களை நெருங்கும் நிலையில் அமெரிக்கா தனது புதிய நடவடிக்கைகளுக்கு கூட்டாளி நாடுகளும் சீனாவும் ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை அமெரிக்கா வெளியிட்ட எச்சரிக்கையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய பொருளாதார அழுத்த நடவடிக்கையில் கூட்டாளி நாடுகளும் சீனாவும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இதுகுறித்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கூறுகையில் இந்த திட்டம் மிகவும் நுட்பமான நடவடிக்கை என்று தெரிவித்தார். ஈரானும் அமெரிக்கா மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். சீனா மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தம் கொடுக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பெசன்ட் பல முக்கிய பேச்சுவார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் நடைபெறுவது சிறந்தது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் சீனா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய கிழக்கில் போர் நீடித்து வரும் நிலையில் ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் அமெரிக்காவின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
4: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று 6 துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. சட்டமன்றம் இன்று காலை 9:30 ஆரம்பமானது. மறைந்த பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகிக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசவுள்ளனர். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய், செய்தி மற்றும் விளம்பரம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் பேசவுள்ளனர். நிறைவாக தங்கள் துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிடவுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
4: மத்திய அரசு அளித்த உறுதிமொழிகள் தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தெளிவான தகவல் வழங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டி கோக்ரோச் ஜனதா கட்சி மீண்டும் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் தொடர்பான கோரிக்கைகளில் மத்திய அரசு அளித்த உறுதிமொழிகளை செயற்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் இருந்த அதிகாரப்பூர்வ விளக்கம் மற்றும் நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் வெளியாகாவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க அக்கட்சி முடிவு செய்யலாம் என்று கூறப்படுகின்றது. இதனிடையே மாணவர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கோக்ரோச் ஜனதா கட்சி தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இக்கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: எல் நினோ தாக்கம் காரணமாக இலங்கையின் 7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த 7 மாவட்டங்களில் உள்ள 23 பிரதேச செயலக பிரிவுகள் வறண்ட காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நிலையம் சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,865 பேர் எல் நினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இத்தாக்கத்தின் காரணமாக 20 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு குடிநீரை விநியோகிக்கவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைவாக 23,048 குடும்பங்களைச் சேர்ந்த 72,153 பேருக்கு குடிநீர் விநியோக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி அதிக அளவிலான குடிநீர் மொனராகலை மாவட்டத்துக்கே விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள 7 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 10,264 குடும்பங்களைச் சேர்ந்த 33,023 பேருக்கு குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை ஆர்தர் ஃபில்ஸ் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் பிரான்சிஸ் டியோஃபோக்கு எதிராக ஆடினார். 6-3, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் ஆர்தர் ஃபில்ஸ் வெற்றி ஈட்டினார். இந்த போட்டியில் 2வது செட்டில் 6-1 என்ற கணக்கில் பிரான்சிஸ் டியோஃபோ ஆதிக்கம் செலுத்தினார். எனினும் ஆர்தர் ஃபில்ஸ் 6-3, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகு கவ் சாம்பியன் ஆனார். இறுதிப் போட்டியில் அவர் 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தினார். இதற்கமைய கோகு கவ் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்துக் கொண்டார்.
2: விரிவான செய்திகள்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தில் நிலையற்ற வானிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தொடர்ந்த 3 நாட்களாக சில பகுதிகளில் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக அலை நகரில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் சில பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. நேற்று நாட்டின் சில பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்த நிலையில் 10 மணி வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று ஸ்வெய்ஹானில் 49.3 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானதுடன் ராசல் கைமாவின் ஜபல் ஜைஸ் பகுதியில் 26.7 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. இன்று வானிலை பொதுவாக தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Star of the month.
5: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஹாப்பி மண்டே. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட மண்டே மார்னிங்? லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட், ஸோ நல்ல ஒரு வாரமா இருக்கட்டும் நம்ம எல்லாருக்கும். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பச்சை கிளி முத்துச்சரம் அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்தாலும் வரிசையா பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் உங்களுக்காக.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: நல்ல விலை ஏறிடுச்சு. OMG, 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 558 திரும்ஸ், 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 516 திரும்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold wallet. UAE update brought to you by ABC cargo and courier number 1 in GCC.
0: துபாய் போலீஸ் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. சி, நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம், இருந்தாலும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 497 வெஹிக்கிள்ஸை வந்து இப்போ சீஸ் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டிராஃபிக் ஒஃபென்சஸ் காரணமாக ஃபைன் எல்லாம் வரும் இல்லையா. ஃபைன் வருது, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும், அது வந்து ரினியூ பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால ஒரு 497 வெஹிக்கிள்ஸை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அதனால துபாய் போலீஸ் தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, மோட்டரிஸ்ட் அண்ட் வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு உங்களுடைய டிராஃபிக் ரெக்கார்ட்ஸை ரெகுலராக செக் பண்ணுங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது பெரிய அமௌண்ட்டா பில்ட் அப் ஆகுற வரைக்கும் விடாம அப்பப்போ பார்த்து செட்டில் பண்ணிடுங்க. அண்ட் அப்படி பண்ணாம விட்டீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நாங்க இம்போர்ட் பண்ணிடுவோம், அண்ட் லீகல் ஆக்ஷனும் எடுத்துருவோம் நாங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராபிக் அட் துபாய் போலீஸினுடைய டைரக்டர் சொன்னது, ரீசென்ட் டைம்ஸ்ல நாங்க வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணிருக்கோம். பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் ஃபைன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுங்கிறத பார்த்து அதை கிராக் டவுன் பண்றதுக்காக இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணதுல தான் நியர்லி 500 வெஹிக்கிள்ஸ் பக்கம் நாங்க சீஸ் பண்ணிருக்கோம். டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் திரும்ஸ் வர்த் ஃபைன்ஸ் வந்து சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாகும். ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஃபைன்ஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்து கிளியர் பண்ணுங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க துபாய் போலீஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 9:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ வேற என்ன நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம முதலமைச்சர் சில விஷயங்கள்லாம் வந்து அறிவிச்சிட்டு இருக்காரு. அதாவது முதலமைச்சர் நம்ம வந்து பார்த்தோம்னா, வெற்றி பயண திட்டத்தின் 3 பாலினத்தவருக்கும் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு முதல்வர் விஜய். அண்ட் தென் முக்கியமான 3 அறிவிப்புகள் சொல்லியிருக்காரு, அதுல ஒன்றாக இது பார்க்கப்படுது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. பொங்கல் முதல் விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும்னு சொல்லி அதில் தான் அவர் இதையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி அங்கே சுட சுட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே என்ன நடக்குது சூடா அப்படின்னு பார்த்தோன்னா, வேற என்ன, டிராஃபிக் எக்கச்சக்கமாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இப்போது காலை நேரத்திலேயே பார்த்தோன்னா, எந்தெந்த ரூட்ஸில் ஹெவி கன்ஜெஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. பிட்வீன் ஷார்ஜா அண்ட் துபாய் தான். ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் கன்ஜெஷன், வழக்கம் போல் காலை நேரத்துக்கே உரிய அந்த ஒரு டென்ஷன் பார்க்க முடியுது. ஸோ E11 இத்திஹாத் ரோட்ல ஷார்ஜாலேருந்து டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தா, அல்மஜாஸ் அல்கான்ல டுவர்ட்ஸ் அல் தவுன் சஹாரா சென்டர் அண்ட் அல் நஹ்தா போகக்கூடிய அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ மூவிங் கண்டிஷன்ஸ் பார்க்க முடியுது. அண்ட் E311லையும் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது, ஸ்பெஷலி நியர் துபாய் ஷார்ஜா பார்டர். ஸோ இன்னொன்று வந்து அல்நாதா அண்ட் கிசேஸ் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ரூட்ஸில் வந்து பார்த்தா மிக்சர் ஆஃப் ரெட் அண்ட் எல்லோ பார்க்க முடியுது. அண்ட் செவரல் குட்டி குட்டி ரோட்ஸ் இன்சைட் பார்த்தா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. இருந்தாலும் அந்த க்ரீன் ரோட் க்ரீனாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸ் தாண்டி, விஜஸ் கன்ஜெஷன் இல்லாத செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மெயின் ரூட்க்கு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா, கன்ஜெஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு மண்டே மார்னிங். ஓகே, இன்னைக்கே இப்படி இருக்குன்னா அடுத்த வாரம் இத்தனை நேரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நினைச்சுதான் வந்து லேசான ஒரு பதற்றம் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, எவ்ரி டைம் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து பழகி போன ஒன்றுதான். அதனால ஏதோ நினைச்சும் நம்ம பயந்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பழகி போயிடும் ஒரு லெவலுக்கு மேல, அவ்வளவுதான். எனிவே, இப்போ உங்கள்ட்ட நான் பேசிட்டே பார்க்கும்பொழுது இல்லை, ராசல்கூர் ரோட்ல 2 கிராஷஸ்னால பார்க்க முடியுது. ஆன் தி ஆப்போசிட் சைடியா, இது வந்து ராசல்கூர் ரோடியா, ஆன் தி ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்தோம்னா ராசல்கூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 2 கிராஷஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா கன்ஜெஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், சரியா? ஸோ பொறுமையாக டென்ஷன் ஆகாமல் ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்களாம். எனிவே, அடுத்ததாக வந்து ரன்லேருந்து, அப்புறம் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல ஜெயிலர் 2 பாட்டு பார்த்தீங்களா? ஆல்ரெடி வந்து நிறைய எக்கச்சக்கமான வியூஸை குவிச்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டாக அமைஞ்சிருக்கு ஜெயிலர் 2 இந்த பாட்டு. எனிவே, அந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன், கேளுங்க. அது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: புத்துனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: vuole.
1: Non so che se vuole detto me. Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காற்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
5: டேய் என்ன சொல்ற?
4: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
6: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திரஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திரஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
11: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour.
12: Golden song of the hour.
4: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's

0: அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: இனி அடுத்து வரக்கூடிய சில வாரங்களுக்கு நம்ம இங்க இருக்கோமா, அதாவது வெளிநாட்டுல இருக்கோமா இல்ல நம்ம ஊர்ல இருக்குமாங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிற அளவுக்கு ஓணம் வைப்ஸ் இருக்க போகுது இல்லையா. ஸோ இங்க நம்ம யுஏஇல அவ்வளவு கோலாகலமா நம்ம ஓணம் பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லணும்னா எல்லாம் ஓணம்லாம் நேத்துக்கே செலிப்ரேட் பண்ணி சத்யா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓண சத்யா வந்து இருக்குமோ இருக்காதோ அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டா அஃப்கோர்ஸ் ஓண சத்யா இருக்கே, யார் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல ரெஸ்டாரண்ட்ஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 20ஆம் தேதியில இருந்தே ஓண சத்யா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஓணம் வந்து இந்த வருஷம் லைக் ப்ராப்பர் வீக் டேல வருது, இப்போ 26ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிற அந்த காரணத்தினால பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண முடியாது ஓணம் எல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்கெண்டோ இல்ல ஓணத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு வீக்கெண்டோ எப்போ முடியுமோ அப்போ வந்து ஓணம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இங்க நம்ம யுஏஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஓணம் முடிஞ்சு ஒரு 1-2 மாசம் வரைக்கும் அந்த செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் இந்த ஓணம் அப்படின்னாலே அழகாக நம்ம எல்லாரும் அந்த ஓணப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு யூனோ ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறது, நான் கூட நேற்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது உண்டு இல்லையா. ஸோ அப்படி இந்த வருஷம் நீங்கள் ஆல்ரெடி ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. இல்லை ஓணம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இனிமேல் தான் பண்ண போறீங்கன்னா பெண்களே எஸ்பெஷலி உங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் மலையாளி மங்கா ஓணம் கான்டெஸ்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சரியா. இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் மலையாளியாக இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம அழகாக ஓணப்புடவையெல்லாம் கட்டிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் ஓணம் அட்டையர் பிக்சரை இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் டேக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்பொழுது ஹேஷ்டேக் மலையாளி மங்கா ஹேஷ்டேக் அனுதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பிக்சர்ஸை பார்ப்பாங்க சரியா. மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிட்டு அனுதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணணும், அவ்வளோதான். இது பண்ணிங்கனாலே போதும். அண்ட் செலக்டட் பார்ட்டிசிபென்ட்ஸை உத்திராடம் நாள் அன்னைக்கு அவங்களோட ஷோரூமுக்கு இன்வைட் பண்ணி ஸ்பெஷலாக ஓணக்கோடி எல்லாம் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து ஓணம் பண்டிகையை வந்து கோலாகலமாக கொண்டாடுறதுக்காக பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷம் உங்களுடைய ஓணம் பண்டிகையை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட கொண்டாடுங்க. மறக்காமல் உங்கள் ட்ரெடிஷ்னல் ஓணம் லுக் பிக்சரை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை நீங்கள் வந்து டேக் பண்ணுங்க. 100 பேருக்கு வந்து அவங்க இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்கான ஸ்பெஷல் இன்வைட் கொடுக்க போகிறாங்க. ஓணக்கோடி ஓணம் கிஃப்ட்ஸ் எல்லாம் தர போகிறாங்க, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை நிரந்தரமாக கைவிட்டதாக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் அறிவித்தார். முன்னதாக தாம் வெளியிட்ட அறிவிப்பை இதன் மூலம் செயற்படுத்துவதாக முதல்வர் தெரிவித்தார். புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகின்றது. விவாதத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலம் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். எதிர்வரும் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயண திட்டம்

0: விரிவுபடுத்தப்படும் என்பதுடன் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் அறிவித்தார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு ஜப்பான் செல்கின்றார். 200 பேர் கொண்ட மிகப்பெரிய வர்த்தக குழுவுடன் ஜப்பான் செல்லும் அவர் 4 நாட்கள் தங்கியிருந்த முதலீடுகளை ஈர்க்கவுள்ளார். இந்த பயணம் டோக்கியோ, நகாயோ மற்றும் ஒசாக்கா ஆகிய நகரங்களை உள்ளடக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி, செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி, உருக்கு, வாகன உற்பத்தி, நிதிச்சேவைகள், சுகாதாரம் மற்றும் புத்தாக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14,50,000 கடந்துள்ளது. அதற்கு மிக ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14,68,980 பதிவாகியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 125,562 எனவும் அச்சபை குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளதுடன் அவர்களின் எண்ணிக்கை 27,884 பதிவாகியுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: ஒரேயொரு கணினி வைரஸ் தாக்குதல் மூலம் விமான நிலையம், மின்சார விநியோகம் அல்லது குடிநீர் வலையமைப்பு போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளை முடக்க முடியும் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் சைபர் பாதுகாப்பு தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் சைபர் தாக்குதல்களால் முக்கிய சேவைகள் பாதிக்கப்படும் அபாயமும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். விமான போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய சேவைகள் டிஜிட்டல் அமைப்புகளை அதிகம் சார்ந்துள்ளதால் அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தினார். சிறு அளவிலான சைபர் அச்சுறுத்தல் கூட பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சைபர் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவதற்காக ஓமன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் நாளை ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு செல்ல உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான நிலைமை குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக இந்த பயணம் அமையவுள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான எந்தவொரு முன்னேற்றமும் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் கொழும்பு SSC மைதானத்தில் இன்று தொடர்கிறது. தமது 1வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ரிஷப் பந்த் 16 ஓட்டங்களுடனும் த்ருவ் ஜுரேல் 20 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய தேவ்தத் படிக்கல் 117 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெளியேறினார். அணித்தலைவர் சுப்மன் கில் 50 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் லஹிரு குமார் மற்றும் கேஷரன் வாந்த ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வாட் அ பியூட்டிஃபுல் சாங் இல்லை. எப்போ எந்த நேரம் வேணாலும் ஒரு சில பாட்டெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஸ்லோ சாங்காக இருக்கலாம், யூனோ அவ்வளோ மார்னிங் டைம்லனா ஃபாஸ்ட் பாட்டு, யூனோ நைட் டைம்னா ஸ்லோ பாட்டு, அந்த மாதிரி எல்லாம் எல்லா ரூல்ஸையும் மீறின சில பாடல்கள்னு பார்த்தோம்னா ஒரு சில பாடல்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்து இப்போ நம்ம கேட்டு முடித்தோம். கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து சின்மயி பாடின பாட்டு தெய்வம் தந்த பூவே. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக், ஹாப்பி மண்டே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ஹவுஸ் யூ மண்டே மார்னிங் கோயிங்? பிஸியாக போயிட்டு இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? ஐ ஹோப் யூ ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் டிஷ்ஷும், அதுக்கப்புறம் ரெண்டு படத்துல இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்கு நான் தரேன். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் எவ்வளவு இப்போ?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 24 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 558 திரும்ஸ், 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராமிற்கு 516 திரும்ஸ், 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: Okay, இந்த ரெண்டு பாட்டும் கேட்டு முடிச்சிட்டு வாங்க. அதுக்கு அப்புறமா முக்கியமான ஒரு UA அப்டேட்டோட திரும்பி வரேன்.
1: Back to back.
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இப்பெல்லாம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஊர் உலகத்தில் என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளாம் நிறைய பேர் வந்து டக்குன்னு ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியா தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாங்கிற இந்த ஒரு புது டெக்னாலஜி ஒரு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்மளாம் நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கணும்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா போதும், அது வந்து நல்லதோ கெட்டதோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அது வந்து தீ மாதிரி பரவிடும், எல்லாரும் கண்களையும் பட்டுடும். அப்படி இருக்கும்பொழுது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானா அது நம்ம பார்க்கறது, அண்ட் அதோடைய ஆத்தென்டிசிட்டி என்ன, கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ எவ்வளவு நமக்கு ட்ரை பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா, பார்க்கறதுக்கு வந்து உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அச்சசலா வந்து இவங்க தான் இதை பேசினாங்கன்னு நினைச்சேன், ஆனால் பாருங்க அது வந்து ஃபேக் ஆமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம், உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, அண்ட் மீடியா மிஸ்இன்ஃபர்மேஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிற இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையாக எடுத்துக்கிட்டு யுஏயில் ஒரு புது ஏஐ பவர்ட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ அதில் அவங்க பண்ண போகிறது என்னன்னா, மெயினாக அந்த மீடியா மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து என்ன எதுங்கிறத பார்த்துட்டு வெரிஃபைடான செய்திகளை மட்டுமே சோஷியல் மீடியாலேயோ ஒரு வாட் எவர் யூனோ டிஜிட்டல் கான்டென்ட் வந்து நம்ம பார்க்குறோன்னா அதை வந்து உண்மையான கான்டென்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதை கொடுக்குற மாதிரி ஒரு புது சிஸ்டம் ஒன்று கொண்டு வர போகிறதா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கம்பேட்டிங் மீடியா டிஸ்இன்ஃபர்மேஷன் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ பவர்ட் சிஸ்டம் வந்து லைக் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய கான்டென்ட்டை மானிட்டர் பண்ணும், அனலைஸ் பண்ணும், வெரிஃபை பண்ணும், அண்ட் அதில் இருக்கக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷனை தூக்கிடுங்கிற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ வந்து ஒரு டெவலப்பிங் சிஸ்டம் ஆக இருக்குது, பட் ஒன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுனா இந்த புது சிஸ்டம் வந்து டிஜிட்டல் கான்டென்ட்டை மானிட்டர் பண்ணுமா, த்ரூ அவுட் இன்டர்நெட்டில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து மானிட்டர் பண்ணி கீவேர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டாபிக்ஸ் அண்ட் மீடியா நரேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ குவிக்காக அந்த கான்டென்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன, இண்டிகேட்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஏ டு ஜி எல்லாத்தையும் இது வந்து பார்த்துரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அலாங் வித் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸ் ரெண்டும் சேர்ந்து இந்த கான்டென்ட் வெரிஃபிகேஷனை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் டக்கு டக்கு டக்குன்னு பரவறதை வந்து அவங்களால பொட்டென்ஷியலி ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் இஃப் இட் கோஸ் ஆன் தி இன்டர்நெட்னா அவ்வளோதான், அதை வந்து பரவறதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது, குவிக்கா வந்து பரவிடும் அது. ஸோ இவ்வளவு ரிஸ்கியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வெளியாகக்கூடிய செய்திகள்லாம் வந்து சரியான செய்தியாக தானே இருக்கணும், மிஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. அதனால இந்த புது சிஸ்டமை டெவலப் பண்றாங்க நம்ம யூஏல.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not

0: We'll be back after a short commercial break.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 டுபாய்.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே, E11ல ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. ஆமாம், எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டுவர்ட்ஸ் நம்ம ட்ரேட் சென்டர் ரவுண்ட் அபவுட் போகிற அந்த டைரெக்ஷனில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது தெரியுது. ஸோ அந்த ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கன்ஜெஷன் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான். அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் வேறு போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த ரீசனால. இது வந்து எக்ஸாக்ட்லி எங்கேன்னா மேப்பில் வந்து ஜபீல் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு இங்கே காட்டுது. ஜபீல் பார்க் ஜாகிங் ட்ராக், அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த ரோடில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் கன்ஜெஷன் இருக்குது. அதே தவிர்த்து வேற எங்க வேற எங்கெல்லாம் கன்ஜெஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ரோட்ஸ்லயும் டிராபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் E44ல ரெண்டு கிராஷஸ் ஆகி இருக்கு. நாதல் ஹமர் அல்லவீர் ரோட்ல பார்த்தோம்னா ரெண்டு கிராஷஸ் ஆகி இருக்கு. மர்ஹபா மால் தாண்டி டுவர்ட்ஸ் டிராகன்மார்க் போகக்கூடிய அந்த டைரக்ஷன்ல இந்த ரெண்டு கிராஷும் ஆகி இருக்கிறது தெரியுது. அதனால அங்க கொஞ்சம் அன்யூஷுவல் டிராபிக் அண்ட் கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அதே தவிர்த்து நத்திங் அன்யூஷுவல், வேற எதுவும் இல்லை. இப்போ எந்தெந்த ரோட்ஸ்ல எல்லாம் டிராஃபிக் கன்ஷன் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கே எல்லா ரோட்ஸ்லையும் ஜாஸ்தியாக தான் இருக்கு. அண்ட் 611ல பார்த்தோம்னா கவுனீஜ் கேமல் ட்ராக்குக்கு ஜஸ்ட் வெளியில ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது நல்ல ஸ்லோ மூவிங் கன்ஜெஷன், அதுக்கப்புறம் ஐ மீன் நல்ல கன்ஜெஷன், அதுக்கப்புறம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக், ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி காம்பினேஷனாக இருக்கு. ஸோ இந்த ரூட்ல வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்க.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஆகஸ்ட் மாசம் இல்லையா. அண்ட் இந்த வாரம் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீக். எப்படி இதை நான் மறந்தேன். நேற்றுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சுத்திட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாலு நாள் தான் இந்த வாரம் நமக்கு ஒர்க்கிங்கா இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூன்று நாட்கள் நமக்கு ஹாலிடேஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. எஸ், ஸோ ஒரு நாள் கம்மி இந்த வாரம் நமக்கு. ஸோ 28th நமக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ பப்ளிக் ஹாலிடே இன் தி UAE. சரியா, இதுக்கப்புறமா வந்து இன்னும் இருக்கு, கொஞ்சம் பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கு நமக்கு, நேஷனல் டே ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது இல்லை. அது தாண்டி அடுத்த வருஷம் பப்ளிக் ஹாலிடேஸ் எப்பெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி அப்பப்போ இந்த ரிமைண்டர் வேற கண்ணு கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்த வருஷம் பார்த்தோம்னா புனித ரமதான் மாதம் ரொம்ப ஏர்லியாவே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இந்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா 2026 February 18th புனித ரமதான் மாசம் ஆரம்பிச்சது. அண்ட் அடுத்த வருஷம் நம்ம பார்த்தோம்னா February 8th புனித ரமதான் மாதம் ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆமாம், ஸோ அப்படி ஆரம்பிச்சது மார்ச், இப்போ March 10th இருந்து நமக்கு ஈத் உல் ஃபித்ருக்கான ஹாலிடேஸ் ஆரம்பிக்கும்ங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது, விச் இஸ் கோயிங் டு பி அ வென்ஸ்டே. ஸோ இதர் March 9th or 10th ரெண்டு நாட்கள் ஏதாவது ஒரு நாள் வந்து நமக்கு ஈத் உல் ஃபித்ர் வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா March 10th அப்புறமா 11, 12, 13 அப்படிங்கும் பொழுது யூனோ வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டியூஸ்டே வந்ததுன்னா பிளஸ் 3 days or 4 days என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபியூ டேஸ் சேர்த்து கொடுக்க போறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல, பட் அரவுண்ட் இந்த டைம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பப்ளிக் ஹாலிடேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாங் ஹாலிடே ஆஃப் 2027 நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஈத் உல் ஃபித்ர். ஸோ March 9th or 10th பக்கம் நீங்க பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க, இப்பவே சொல்லிட்டேன். ஆமா,
1: மெர்சல் மார்னிங் பிராட் யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணீர் வழங்குவதில் என்ன சிக்கல் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகா தண்ணீர் வழங்குவதில் என்ன பிரச்சினை என உச்சநீதிமன்றம் இன்று கேள்வி எழுப்பியது. கூடுதல் கோரிக்கைகள் தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிடலாம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாக மாறியிருக்கின்றது என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை திருவான்பியூரில் இயக்குநர் அமிர்தம் இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் இதனை தெரிவித்தார். லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். அரை நூற்றாண்டுக்கு முன் மருத்துவர்கள் அத்திபூத்தார் போல்தான் இருப்பார்கள் என்றும் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாக மாறியிருக்கின்றது என்றும் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மகாராஷ்டிரா

0: மாநிலம் அமராவதி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவான NICU-வில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 குழந்தைகள் உயிரிழந்தன. NICU பிரிவில் திடீரென தீ பற்றியது. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் உடனடியாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலிவின் தடுப்பு காவலை மேலும் நீடிக்க வேண்டாம் என்று கூறி அவரது தாயார் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தனது மகன் 37 வருடங்களாக இலங்கை ராணுவத்தில் சேவையாற்றி நாட்டுக்காக தனது இளமை காலத்தையும் குடும்பத்துடன் கழிக்கக்கூடிய பெருமதியான வருடங்களையும் தியாகம் செய்துள்ளார் என அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வயதான தாயாக தனது மகன் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் இருப்பதை காண்பது மிகவும் வேதனை அளிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் எந்தவொரு விசாரணையையும் நிறுத்துமாறு தாம் கோரவில்லை எனவும், குற்றச்சாட்டுகள் இருப்பினவற்றை பரிசீலித்து சாட்சிகள் இருப்பினவற்றை விசாரித்து உண்மையை கண்டறியுமாறும் அவர் கோரியுள்ளார். துபாய் முஷ்ரிப் தேசிய பூங்காவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 102 மீட்டர் நீளமுள்ள பாலம் திறக்கப்பட்டுள்ளது. துபாய் ஊடக அலுவலகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தகவலின்படி துபாய் நகராட்சி இந்த புதிய பாலத்தை திறந்துள்ளது. இந்த புதிய பாதை மூலம் மலை சைக்கிள் பயணிகளுக்கு இடையூறு இல்லாத மற்றும் பாதுகாப்பான பயண அனுபவம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: கினியா தலைநகர் கோனாக்ரியில் உள்ள முக்கிய குப்பை கழிவு மையத்தில் குப்பைகள் குவிந்து கிடந்த பகுதி திடீரென சரிந்து அருகில் இருந்த வீடுகளின் மீது விழுந்ததில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய மேலும் 22 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயம் திட்டமிட்டபடி டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று ஃபார்முலா 1 நிர்வாகம் உறுதி செய்துள்ளது. அபுதாபியில் நடைபெறும் இந்த சீசனில் இறுதிப் போட்டி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அட்டவணையின்படி நடத்தப்படும் என F1 தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக போட்டி நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் F1 நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலம் உலகின் முன்னணி மோட்டார் பந்தய தொடரான ஃபார்முலா 1 ரசிகர்கள் டிசம்பரில் அபுதாபி யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் நடைபெறும் கிரவுண்ட் ஃப்ரீ போட்டியை திட்டமிட்டபடி காண முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: செய்தி சுருக்கம். Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் பொதுவாக இன்று வானம் தெளிவாகவும் சில நேரங்களில் ஓரளவு மேகமூட்டமாகவும் இருக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் நிலையற்ற வானிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும். எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயரவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் அபுதாபியில் முறையே 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா ஷார்ஜாவில் தற்பொழுது 39 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
1: Star of the month.
3: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிஸியான ஒரு மண்டே மார்னிங் இது. சரி, டென்ஷனா இருக்கிற உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். கிஃப்டோ இல்லை வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம், கிஃப்ட்னு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வாட் எவர் இட் இஸ், சரியா ஒரு குட்டி ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அண்ட் என்ன கிஃப்ட் நீங்கள் வின் பண்ணலாம் அப்படின்னா, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அவங்க வழங்குகிற ஃபுட் வவுச்சர் நீங்கள் வின் பண்ணலாம். சரியா? ஸோ சிம்பிளான ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன் வழக்கம் போல். ஓகேயா? அது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் பற்றி ஃபியூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு போதும். இல்லைனா எப்படி எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நாஸ்ரிக் தான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. எனிவே, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்களோட பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. சரியா? அது எந்த பிரான்ச் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கேள்வி. ஓகே, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம துபாயில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஒரு பிரான்ச் இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக ரீசெண்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, புது பிரான்ச். ஓகே, நியூ பார்ன் பேபி அது. ஸோ எந்த பிரான்ச் அது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரோடு சேர்த்து அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்க வழங்குற ஃபுட் வவுச்சர் நான் தரப்போகிறேன். அண்ட் அமேசிங் ஃபுட் அவங்க கிட்ட இருக்கு. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ் எதுவாக இருந்தாலும் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். அதனால நீங்கள் டெஃபினெட்லி போய் ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ இப்பொழுதுக்கு நான் அது எந்த பிரான்ச்சுங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அஃப்கோர்ஸ் நான் ஆன்சர் ரிவீல் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு சொல்றவங்களேருந்து ஒரு ரெண்டு பேருக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னைக்கு ஃபுட் வவுச்சர்ஸ். அதனால டக்குன்னு எனக்கு நீங்கள் அனுப்புங்க, ஐயர்ஸ் ப்ரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இப்போ லாஸ்ட்டாக லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அவங்களோட பிரான்ச் எந்த பிரான்ச் அப்படிங்கிறது 0502528940. அண்ட் நவ் காக்க காக்க, அதுக்கப்புறம் அயன் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு கமிங் அவே.
1: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கம்யூனிட்டி இல்ல, ஒளிய மொழிய பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சில் விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: பேக் டு ஸ்கூல் சீசன் இஸ் ஹியர் அண்ட் எந்த பக்கம் திரும்பினாலும் பேக் டு ஸ்கூலுக்கு உங்கள் பசங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நீங்கள் இது வாங்குங்க அது வாங்குங்க அது வாங்கலாம் இது வாங்கலாம் அதில் ஆஃபர் இதில் ஆஃபருங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பேக் டு ஸ்கூலில் பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாங்கக்கூடியது ஒரு புது அகடமிக் இயர் ஸ்பெஷலி ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்கூல் பேக்ஸ் இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது ஸ்கூல் பேக்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஹெவி ஸ்கூல் பேக்ஸ் வந்து உங்கள் குழந்தையோடைய ஸ்பைனை ஹர்ட் பண்ணும், அவங்களுடைய பாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் சில சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அதை சொல்ல கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு யூனோ மற்ற விஷயங்களில் பிஸியாக இருக்கிறதுல அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட் தீஸ் திங்ஸ்ன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க பொதுவாக சொல்றது என்னன்னா இப்போ உங்க பசங்களுடைய ஸ்கூல் பேக் வந்து எவ்வளவு ஹெவியாக இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அண்ட் இங்கே வந்து அதுக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஒரு சிம்பிள் நம்பர் மாதிரி சொல்கிறாங்க. சில ஸ்பெஷலிஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரு குழந்தையோடைய பாடி வெயிட்டில் ஒரு 10-15% தான் அவங்க வந்து ஸ்கூல் பேக்ஸ் வெயிட்டாக கேரி பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து 30 கிலோ இருக்குதுன்னா அந்த குழந்தை வந்து மேக்ஸ் 3 கிலோக்கு தான் வந்து ஒரு பேக் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 10ங்கிறது வந்து இட் கேன் கோ ஈவன் அப் டு 15%. ஸோ 15% ஆஃப் த சைல்ட்ஸ் பாடி வெயிட் தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாமே தவிர அதை விட ஜாஸ்தியாலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க அப்படின்றாங்க. அண்ட் குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக் வந்து ஹெவி ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா சில குழந்தைங்க வந்து புக்ஸை வந்து தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்க புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ தட் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் அவங்க கேரி பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுல புக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற டிவைசஸ் லைக் லேப்டாப்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் கூட வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது இல்லை நம்மளை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக எர்கோனாமிக் ஆர் ஆர்த்தோபெடிக் ஆர் ஸ்பைன் ஃப்ரெண்ட்லிங்கிற மாதிரி சில லேபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறது என்னன்னா சில ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சொல்கிறது என்னன்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பேரை மட்டும் நீங்கள் போட்டு பார்த்து வாங்கிடாதீங்க. அண்ட் அந்த பேக்கே வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம். ஸோ லைட் வெயிட் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது அது ஒரு ப்ராப்பர் வெயிட்க்கு வரும். அண்ட் ஜென்ரலி இங்கே பேக் சூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஹெவியான பேக்ஸும் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அவங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டார்சோக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும் பேக். அதை தாண்டி கீழ் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்லணும் ஒரு நல்ல ஸ்கூல் பேக்குக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைட் வெயிட் பேக்காக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அதாவது உங்கள் குழந்தை வந்து அந்த பேக்குள்ள திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேக் வந்து இட் ஷுடன் பி வெரி ஹெவி. ஸோ அதை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் கரெக்டான சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிக்கர் பேக்ஸ் தான் வந்து பெட்டர்னு கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பேக் பேக் வந்து குழந்தையோடைய டார்சோக்குள்ளே ஃபிட் ஆகணும் ராதர் தேன் யூனோ அவங்களுடைய பாட்டம் வரைக்கும் கீழ் வரையும் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் வைட் அட்ஜஸ்டபிளான ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று ரெண்டு ஸ்ட்ராப்ஸுமே வந்து ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் ஒன் ஷோல்டரில் பேக்கை கேரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. அண்ட் பேடட் பேக் இருந்ததுன்னா அவங்களுடைய பேக்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி ஹார்டான புக்ஸோ ஹெவியான புக்ஸோ இல்லை லேப்டாப்ஸோ கேரி பண்ணுறாங்கன்னா அந்த சிரமம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அண்ட் மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பேக்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா பேக்ஸ்னுடைய அந்த பேக்குள்ளே வைக்கிற அந்த கண்டென்ட் லைக் புக்ஸ் எல்லாம் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் ஆன மாதிரி இருக்கும் ராதர் தான் யூனோ ஒரே இடத்துல பாட்டமில் வந்து கலெக்ட் ஆகாமல் இருக்கு. அண்ட் ஹெவியஸ்டான ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் குழந்தையோட பேக் ஒட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அவுட் சைட் பாக்கெட்டில் ஹெவியான ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து அவங்கள பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கரெக்டான பேக்ஸாக வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேக்ஸ் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த சிரமம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கவனத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம்.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: இன்கமிங்.
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
3: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: ரிபாத் ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. மேப்ல எனக்கு பார்க்கும்பொழுது உம்ராமூல் அப்படின்னு எனக்கு இங்க காட்டுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்ல நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அங்க. ஸோ அது ஒன்னாச்சா. அண்ட் வேற என்ன இருக்கு அன்யூஷுவல் டிராஃபிக்னு பார்த்தோம்னா, தெர் இஸ் நத்திங் எல்ஸ் அன்யூஷுவல். ஆஸ் யூஷுவல் ஆக 311 611 இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ஒரு கிராஷ் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு அன்யூஷுவலாக தெரிஞ்சது. அதனால அந்த பக்கம் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் டிலேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், பொறுமையாக இருப்பீங்களா? ஓகே, வேறு ஏதாவது அன்யூஷுவல் டிராஃபிக் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ கால் அண்ட் லெட் மீ நோ 800-8940-க்கு.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: 10:51 ஆகுது. நானும் பய சொல்லிட்டு கிளம்ப போறேன் மெரிசல் மார்னிங்ல இருந்து. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்னு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் தருவேன். சோ 800-8940 நீங்க சைட்ல அப்படி கால் பண்ணிட்டே இருங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ், நான் 10:00 குட் மார்னிங் சொல்லி உங்களை வெல்கம் பேக்லாம் சொல்லும்போது இன்னொன்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். என்னன்னா, ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் அவங்க வழங்குற ஃபுட் வவுச்சர் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, சிம்பிளான ஒரு கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் இங்க நம்ம துபாயில 4 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ரீசெண்டா ஓபன் பண்ண பிரான்ச் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜாப்ஸா இஸ் த ரைட் ஆன்சர். சோ ஜாப்ஸால இப்போ ரீசெண்டா August 13 இருந்து அவங்களுடைய பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க ஃபுட் கோர்ட்ல, சரியா? சோ ஜாப்ஸா ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே ரைட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க தான். ஆனாலும் அதுல இருந்து ரெண்டு பேருக்கு தான் என்னால வவுச்சர்ஸ் தர முடியும் சொல்லியிருந்தேன். சோ கம்ப்யூட்டர் ஜி செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா, அஜித் அண்ட் ஜெயலட்சுமி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்றதுக்கான ஃபுட் வவுச்சர்ஸ் நாங்க தரோம். அண்ட் மத்தவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. ஓகே, ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ மோர் வவுச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஷோஸையும் நீங்க கேளுங்க. இல்லைன்னா வவுச்சர் வாங்கித்தான் நீங்க போகணும்ட்டு கிடையாது. யூ மஸ்ட் விசிட் துபாயில. வந்து அவங்களுக்கு பர்ஜ்மன் எக்ஸிட், பர்ஜ்மன் மெட்ரோ எக்ஸிட் 1 கிட்ட அந்த ராக் பேங்க் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பிரான்ச் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் சிட்டியில இருக்கு, அண்ட் தென் JLTலயும் இருக்கு. பிளஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி ஜாப்ஸால புது கிளை ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இடங்கள்ல பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் துபாயில நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல டேஸ்டியான ப்ரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்க்கு நீங்க போகலாம். அங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் இண்டியன் மட்டும் கிடையாது, நார்த் இண்டியன், சைனீஸ், சாட், ஸ்ட்ரீட் ஃபுட், ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்வீட்ஸ்னு நிறைய நிறைய நிறைய டிஷ்ஷஸ் நீங்க ஃப்ரெஷ்ஷா டேஸ்டியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்க வந்து அரவுண்ட் தி இயர் லைக் எப்போ நீங்க போனீங்கனாலும் என்ன டேல எந்த டைமுக்கு போனீங்கனாலும் நோ ஆனியன் நோ கார்லிக் வேரியன்ட்ஸ் லைக் ஜெயின் வேரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ரெடியா, சரியா? அதனால போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நவ் யாருக்கு என்ன பாட்டு வேணும்? ஹாய், குட் மார்னிங்.
1: ஹாய், குட் மார்னிங்.
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: மதன்லால். எப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: மதன்லால்.
0: மதன்லால், எங்க இருந்து?
1: துபாயில இருந்து.
0: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமா நம்ம? இல்லையா? என்ன பாட்டு வேணும்? பியூட்டிஃபுல் சாங், கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன், சரியா?
1: Fine, one more thing, there is exit number 8, so accident ஆயிருக்கு.
0: எங்கெங்க?
1: Connecting to JW1,
0: அதாவது அல்கேல் ரோட்ல இருந்து JW1 கனெக்ட் ஆற இடம். எக்ஸிட் 8 ஆ?
1: 8.
0: ஓகே ஓகே, அதனால அங்க கன்ஜஷன் இருக்கு ஆக்சிடென்ட்னால. ஆ
1: சரி, அதாவது ஒரு 4 கார் கிராஷ் ஆயிருக்கு.
0: அச்சச்சோ, பேக் டு பேக். Okay, okay, okay. Anyway, thanks for the update. Have a great day. Drive safe.
1: Bye-bye, thanks.
0: Bye. So, beautiful song on a kid regarding Madhulal. Adhanal, and the part of full la kekidunga adhanal. Short ayin oda bye solita na kalamre. But don't forget, 89.4 Tamil FM oda social media pages le engil oda connected aarenga. And 89.4 Tamil FM oda app umirikku. So, the download pannin vachayenga na. Ninge enge irundhu venum nalum, yeppu venalum kekilaam. Nama 89.4 Tamil FM oda shows, songs, ellame sariya. And Madhu is ready. Adutha da masala cafe la sudda sudda ungalku enna la solla poraar endru theriyala. So, avaroda கண்டினியூ பண்ணி நீங்க கேளுங்க. ஹேவ் அன் அமேசிங் டே. அட்டகாசமான ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கட்டும். டாடா.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. co-sponsored by
3: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: 3 சிலிண்டர்களை அறிவித்து மக்களை ஏமாற்ற முனைவதா என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தாவைக்காவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 6 சிலிண்டர்கள் 3 குறைப்பா என்று அவர் வினவினார். முதல்வர் 3 சிலிண்டர்களை அறிவித்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 கேள்விக்குறிதானா என்றும் அமமுக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்த தாவைக்கா ஆட்சிக்கு வந்த பின்பு முதற்கட்டம் என கூறி லாவகமாக மக்களை ஏமாற்ற முனைந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். கீழடியில் 11 கட்ட அகழ்வு பணிகள் நிறைவு பெறவுள்ள நிலையில் பொருட்களை ஆவணப்படுத்தும் பணிகள் தொடங்கின. தோண்டப்பட்ட 13 குழிகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் ஆவணப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆவணப்படுத்தும் பணி நிறைவடைந்து அறிக்கை சமர்ப்பித்தால் மட்டுமே 12 கட்ட அகழாய்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இந்திய செய்திகள்.
0: முக்கிய வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களை உள்ளடக்கிய வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நாடு தழுவிய வங்கி வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. வங்கி ஊழியர்களுக்கு 5 வேலை வாரத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் நீண்டகால கோரிக்கைகள் மீது மத்திய அரசு மற்றும் வங்கி நிர்வாகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வேலை நிறுத்தம் நடைபெறும் நாளில் வங்கிச் சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் வாடிக்கையாளர்கள் தங்களது முக்கிய வங்கிப் பணிகளை

0: முன்கூட்டியே திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படலாம் என்று கூறப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாயில் தங்கத்தின் விலை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது. இன்று காலை சந்தை தொடங்கிய போது 24 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 559 ரூபாய் 50 பில்ஸ் 559 திரம்ஸ் 50 பில்ஸாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 518 திரம்ஸாக உயர்வடைந்தது. கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இது 5 திரம்ஸினால் 22 கேரட் தங்கத்தின் விலை உயர்வடைந்துள்ளது. உலக சந்தையிலும் கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. அமெரிக்க டாலரின் பலவீனம், அமெரிக்க கருவூல பத்திரங்களின் குறைந்த வருவாய் மற்றும் நீடித்து வரும் பொருளாதார மற்றும் கொள்கை சார்ந்த நிச்சயமற்ற தன்மை ஆகியவை தங்கத்தின் விலை உயர்வுக்கு முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்றை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தண்டனைக்கு எதிராக தனது சட்டத்திறனைகள் ஊடாக மேன்முறையீடு செய்து பதுளை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை இன்று பரிசீலித்த பின்னரே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதன்போது சமைந்த விஜயசிறியை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சரீரப்பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.
1: உலகச் செய்திகள்.
0: இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் மற்றும் இந்தியாவின் நீண்டகால கேப்டனாக இருந்த சர் அலெக்ஸ்டியா குக் உள்ளிட்ட முன்னாள் கிரிக்கெட் கேப்டன்கள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு சிறையில் உரிய மருத்துவ பராமரிப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிரிக்கெட் வீரராக இருந்த அரசியல்வாதியாக மாறிய 73 வயதான இம்ரான்கான் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2023 முதல் சிறையில் உள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாப் ஷெரீஃபுக்கு முன்னாள் கிரிக்கெட் கேப்டன்கள் 21 பேர் இணைந்து கடிதம் எழுதியுள்ளனர். இம்ரான்கானின் உடல்நிலை மற்றும் மருத்துவ தேவைகளை கருத்தில் கொண்டு அவருக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு மற்றும் தேவையான சிகிச்சை கிடைப்பதை பாகிஸ்தான் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் அணித் தலைவர்களான இந்தியாவின் சுனில் கவாஸ்கர், இங்கிலாந்தின் சர் அலெக்ஸ்டியா குக் மற்றும் இலங்கையின் சனத் ஜாசூரிய ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. தமது 1வது இன்னிங்ஸில் தூடப்படுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 419 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களுடனும் துருவ் ஜுரேல் 59 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பல்ல பசமா இல்லாத ஹைய மறுபடியும் கோல்டு தொடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல்டுக்கான டிமாண்ட் திடீர்னு ஏறிடுச்சா? கிடையாது. கோல்டுக்கு இன்னைக்குமே டிமாண்ட் இருக்கும். அது ஒரு சின்ன செட்பேக்கை சந்திச்சா கூட பயங்கரமான ஒரு கம்பேக்கை கொடுத்துரும். நம்மள மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாது, அது உண்மையிலே போயிடும். இன்னைக்கான கோல்டு ரேட் என்ன தெரியுமா உங்களுக்கு?
1: இன்று தங்கத்தின் விலை
0: இன்று
1: தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy in gold wallet.
0: பல நாள் கழிச்சு நேத்திக்கு நைட்டு சரியான ஹியூமிடிட்டிங்க வெளியும் போது நல்லா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ், என்னதான் ஒரு பக்கம் ஃபாகலாம் இருந்தாலும், வியூயிங் கண்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்புற இல்லைனாலும், சுஹேல் ஸ்டார் காணப்பட்டிருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ சுஹேல் ஸ்டார் காணப்பட்டதை ஹியூமிடிட்டி அண்ட் ஃபாக் ஒரு பக்கம் மறைச்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. August 24th, விச் இஸ் டுடே, இன்றைக்கி வந்து சுஹேல் ஸ்டாரின் ஆரம்பம். அப்படின்னா சுஹேல் ஸ்டார் ஆரம்பிச்சது அப்படின்னாலே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இந்த டிரான்சிஷன் பீரியட் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக ஃப்ளக்சுவேட் ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா தான் அப்படியே செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வசம் சீசன் வந்து அக்டோபரில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஏயோட வின்டர் சீசன் கொஞ்சம் கன்சிடரபிளி இந்த வருஷம் லேட்டாக தான் இருக்குன்றதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த சுஹேல் ஸ்டார் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சைனை கொடுத்துருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1.5 மாதம் இந்த சம்மரை வந்து நம்ம தாக்கு பிடிக்க வேண்டி இருக்கலாம்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Okay, so welcome to Masala Cafe. RJ முது பேசிட்டு இருக்கேன். ஜீன்ஸ் அண்ட் சிவாஜில இருந்து ரெண்டு பிளாக் பஸ்டர் வந்துட்டு இருக்க, மிஸ் பண்றாதீங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே,
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும், ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: there is no place like home. There's no home like that.
3: Nekana, 91 போடு.
4: 90s, no.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: செழித்தையும் தமிழை.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ்ல ஆர்ஜே இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

இப்போ ஒன்றும் கேட்டு போல. இந்த மூணு நாள் லீவுக்கு எங்கெல்லாம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு மூணு இடம் பார்த்து வச்சிருக்கேன், சொல்கிறேன் சரியா. நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் போகலாமா அப்படின்னு, அப்புறம் வேணாம் முடிவு எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து தஜிகிஸ்தான் போகலாம், நல்லாயிருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம், ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. பட் 35-36 டிகிரி இருக்கும் பகல்லன்னு சொல்கிறாங்க இப்போது, விச் இஸ் ஸ்டில் ஓகே கம்பேர் டு 45 and 43. ஒரு 5 டிகிரி உங்களுக்கு குறையும்னு வச்சுக்கோங்களேன். சரி இது ஒன்றா. அதே மாதிரி இத்தியோப்பியா போகிறீங்க அப்படின்னா அங்கே ஓரளவுக்கு ரீசனபிளான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குது. இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கு நிறையா சீப் ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. ஜெர்மனிலேருந்து செக் ரிப்பப்ளிக்லேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. உங்களுக்கு இந்த மல்டிபிள் என்ட்ரி ஷெங்கன் விசாவில் இருக்குன்னா யோசிக்காமல் போயிட்டு வாங்க, ஜாலியாக போயிட்டு வாங்க. ஒருவேளை ஷெங்கன் விசா இல்லை அப்படின்னா இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, சூப்பராக இருக்கும், போயிட்டு வாங்க. அங்கே தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. அதிசயம்னா அதிசயம், உலகமாக அதிசயம். அம்மம்மம்மா யுஎஸ்ஏ கூட போயிடலாம், சென்னைக்கு டைரக்ட் ஃப்ளைட் நீங்கள் எடுங்களேன், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் பழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்தியா கொஞ்சம் சீப்பாக இருக்கு, வேற எங்கே ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி 4-5 இடம் இருக்குது. உகாண்டா, ரவாண்டா இந்த மாதிரிலாம் போகலான்னு யோசித்தேன் நான். அப்புறம் சரி ஓகே, அங்கே எல்லோ ஃபியூர் சர்டிஃபிகேட் வேணும், விசா எடுக்கணும், இவிசா எடுத்து அதுக்கு ப்ராசிங் டைம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது. சரி ஆனால் விடு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானே. அதனால் வழக்கம் போல் ஒரு ஸ்டேகேஷன் போடுறீங்கன்னா எந்த எமிரேட்டில் ஸ்டேகேஷன் போடுறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நானும் வரேன், நம்ம நல்லா ஸ்டேகேஷன் ஃப்ரெண்ட்ஸோடு நானும் வரேன், நீங்களும் வாங்க. நம்ம ஸ்விம்மிங் பூல் காமன் ஏரியாஸ்லாம் வந்து கிரிக்கெட்லாம் விளாட்லாம் சரியா. ஓகே பிளான் பண்ணுவோம், எதையா பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடாது எப்படியாவது. எனக்கு நானே மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறேன், வீட்டில் இருக்காதரா இல்லை போடா செலவாகுண்டா அதான்டா வாழ்க்கை அப்படின்னு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நாள் சும்மா இல்லாமல் எங்கேயே வெளியே போகணும் சரியா.

0: ஆசா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. மாச கடைசியில வேற லீவ் வருது, நமக்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் போடக்கூடிய நேரத்துல லீவ் வந்தா அடுத்த மாசம் பில்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்றது? இது மாதிரி 1000 கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு நான் பாட்டு கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொன்னீங்கன்னா அந்த பாட்டு இப்ப பிளே செய்யப்படும். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட யார் பேசுறீங்க? நம்ம கூட யார்? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், அது எப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்களா? உங்களுக்கு என்ன டெய்லி பாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரி,
0: செப்பண்டி ஏன் பாட்டு காவாலா?
2: கமலாசன் சிங் பண்ணிட்டு தானே அது.
3: மெய்யழகன் மனசு தொட்டு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டால் அது ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதிக்கும். திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்ற காரணத்துக்காக இந்த திட்டத்தை ரத்து செய்வது பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் என்றார். ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை இழந்துவிட்டோம். மீண்டும் பரந்தூர் திட்டத்தையும் இழந்தால் நாட்டின் தொழில் வளர்ச்சி எங்கே போகும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் கைவிடப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தாவிக்க அரசுக்கு எதிராக சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்பினர்.
1: இந்திய செய்திகள்.
2: நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் முடித்து வைக்காதது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டு 11 நாட்கள் ஆகிவிட்டன. மறுவரையறை மசோதாவை நிறைவேற்ற ஆதரவை திரட்டுவதற்காக கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படவில்லையா என்று காங்கிரஸ் வினவியுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகின்றது. நாளை முதல் August 28 வரை சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. August 28 இரவு 10 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை சாத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் நாடுலாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சுகாதார அலுவலகத்தில் இடம்பெறும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமையினால் பொது சுகாதார பரிசோதகர் PH மிகஸ்தெனியே இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த சிக்கல் குறித்து ஏற்கனவே அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட போதிலும் சுகாதார அமைச்சு இதுவரை எவ்வித தீர்வையும் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அச்சங்கம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்தது மற்றும் வாகன பதிவை புதுப்பிக்காமல் இருந்தது தொடர்பாக இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 497 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக துபாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட சில வாகனங்களுக்கு 1000+ திர்ஹாம்ஸ்கள் அளவுக்கு அபராதம் நிலுவையில் இருந்ததாகவும் சில வாகனங்களின் பதிவுகள் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலுவையில் உள்ள அபராதங்களை உடனடியாக செலுத்தி வாகன பதிவை காலதாமதமின்றி புதுப்பிக்குமாறு வாகன உரிமையாளர்களுக்கு துபாய் போலீசார் அறிவுறுத்தினர்.

0: நடத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: பிரான்சில் கடந்த ஜூன் 19 தேதி முதல் இதுவரை 301 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த எண்ணிக்கை 14% அதிகம் என்றும், நீடித்து வரும் கடுமையான வெப்ப அலைகளை உயிரிழப்புகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என்றும் பிரான்ஸ் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் மரீனா ஃபெராரி தெரிவித்தார். பிரான்ஸ் மட்டுமின்றி ஸ்பெயின் மற்றும் இத்தாலியும் கடுமையான வெப்ப அலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெப்ப அலைகளால் பல்வேறு பகுதிகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர் அசித் பெர்னாண்டோவுடன் ஏற்பட்ட மோதல் குறித்து இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதன்முறையாக விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற போட்டியின் முதல் நாளில் அசித் பெர்னாண்டோவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்த பின்னர் ஜெய்ஸ்வாலுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வகையில் நின்ற நிலையில் மற்ற வீரர்கள் தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே வெளியிட்ட காணொலிக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்த ஜெய்ஸ்வால், முழுமையாக தெரியாமல் இச்சம்பவம் குறித்த தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியா போராடும், இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் நிலையற்ற வானிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பொதுவாக தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
5: Hello everybody, this is DSP.

ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டிராபிக் எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா இப்போ.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Inga kalama valagama konja adhigama da irukum. Innikku appadi da iruka?
2: Perusa illa, ippa konja ease out aayiruchu madhiya nerangiradala. ஒரு ரெண்டு மூணு கிராஷ் வேறு. ஸோ சஃபாரி மால் தாண்டிங்க அப்படின்னா E311 டுவர்ட்ஸ் துபாய் ஒரு கிராஷு, அண்ட் S117 ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு டுவர்ட்ஸ் ஷார்ஜா ரிங் ரோட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கிசைஸ் பக்கத்தில். அண்ட் வேற எங்கே இன்னொரு கிராஷ் பார்த்தீங்கன்னா இந்த அல்தோஹா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ், பாக்தாத் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனில். மற்றபடி டிராஃபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிறீங்கன்னா கூட E311 அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அல்தைத் ரோடு, அதுக்கப்புறமா வாசித் ஸ்கொயர் ரவுண்டு போட்டு இங்கெல்லாம் வந்து ஸ்லோவாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, updated destination list na solren. Ippovum kittu pole extra oru naal leave potu poradhanal seri illa moonu naal mattume neenga poringa appadinaalum seri, நான் வந்து சில பல கண்ட்ரீஸை உங்களுக்காக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுங்கன்னா 27 நைட்டு கிளம்புங்க சரியா, 31 காலையில் திருப்பி வரா மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிசிசி கண்ட்ரீஸ் ஆப்வியஸ்லி 1000 dirhams தான் இருக்கும் அப் அண்ட் டவுனு. டர்க்கிக்கு இதுக்கு மேலே வீசா கிடைக்காது. உகாண்டாவுக்கு 1200 dirhamsக்கும் சிங்கப்பூருக்கு 1150 dirhamsக்கும் டிக்கெட் இருக்குது. பட் சிங்கப்பூருக்கு ஒன் ஸ்டாப் ஏர் இண்டியா டெல்லி, நீங்கள் டெல்லி போய் தான் போகணும், அங்கே லே ஓவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் போகணும்னு நினச்சிங்கன்னா 1300 இருக்குது. உஸ்பெகிஸ்தான் போகணும்னு நினச்சிங்கன்னா 1400. மற்றபடி கென்யா, நார்த் மேசிலோனியா, நேபாள் கூட போகலான்னு யோசிச்சேன் நான். பட் என் ரூம்மேட் என்ன சொல்லிட்டான்னா இப்போ போகாத, சரியான மழையாக இருக்கும், மகாராஷ்டிரா மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அடித்து நோத்திட்ருக்கோம், நீ போனீங்கன்னா அந்த மழையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. மற்றபடி இத்தியோப்பியா, பங்களாதேஷ் இங்கெல்லாம் போயிட்டு வரணும்னா போயிட்டு வாங்க சரியா. சரி, புதுசாக ஒரு பாட்டு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸ்டேடியம்
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there is no home like that.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: incoming
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: யுவேயில் வந்து நிறைய மறக்க முடியாத லேண்ட்மார்க்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டொயோட்டா பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ண போகிறாங்க, அந்த இடத்துல புது இடங்கள் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1974 கட்டப்பட்ட இந்த பில்டிங் துபாய் ஸ்கைலைனோட ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்கு. இதே மாதிரி யுஏயில் நிறைய இடங்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் இன்றைக்கி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன், அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஃபால்கன் ரவுண்ட் போட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபால்கன் சிலை இருந்திருக்கு, சிந்தகா காரிடாரில் இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் பக்கமாக. அந்த ஃபால்கன் சிலை அவ்வளோ ஃபேமஸ் ஆமாம், இப்போ அது வந்து இல்லை. அதே மாதிரி ஃப்ளேம் ரவுண்ட் அபவுட், இந்த ஃப்ளேம் ரவுண்ட் அபவுட்டில் அழகாக ஃப்ளேம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், நடுவில் நெருப்பெறிகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க, இது ஒரு மானுமெண்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி அபுதாபியில் வால்கேனோ ஃபவுண்டன் ஒன்று பயங்கர ஃபேமஸாக, ரவுண்டாக இருக்குது, வால்கேனோ மாதிரி இருக்குது, சைட்லேருந்து சுற்றி சுற்றி சுற்றி ஆளுங்க போகிற ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மறக்க முடியாத லேண்ட்மார்க்ஸ்லாம் என்ன தான் ரீப்ளேஸ் செய்யப்பட்டாலும் அது இன்னொரு லேண்ட்மார்க்காக மாறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர, அது அப்படியே நம்மளை விட்டு போக போகிறது கிடையாது.
0: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
1: ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
1: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 559.50 திரகம்ஸ் இருக்கு. 22 கேரட் தங்கம் இன்னைக்கு 518. 21 கேரட் தங்கம் 496.75. 18 கேரட் தங்கம் 425.75.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.

0: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: வாழ்க்கையிலே
1: காசு இருக்கோ இல்லையோ நம்ம ட்ரிப்பு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்கள முதல்ல பிடிக்கணும். நாங்க சொல்றீங்க
2: அப்ப ஒன்னாதான் பிடிக்கணும்.
1: படிக்கல
2: எக்ஸாமுக்கு படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தன்னடக்கமா இருக்காராமா.
1: பேங்க் பேலன்ஸ் சேலஞ்ச் வச்சுக்குமா, என்ன பண்ணும்னா ஆபீஸ்ல கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் எடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது வந்து இந்த போர்டு ஒண்ணு வச்சிருக்கோம்ல சும்மானா இருக்கே ஒரு போர்டு அதுல ஒட்டணும்.
2: இவர் யாருக்குதான் லைஃப்ல வந்து பிரச்சனை கிடையாது, எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவா வந்து அதை எடுத்துட்டு கொண்டு போனோம்.
1: இது நல்லா இருக்கு கேக்க, சீரியஸ்
2: ஆயிடுச்சு. ஊருக்கு போற எப்படியோ நீ வந்து கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட்டை வந்து கம்மியான பிரைஸ்ல சீப்பஸ்ட் ஃபிளைட்டை வந்து புக் பண்ணி போற, மணி வந்து எப்பனாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆனா நீ அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோனே அதோட மெமரிஸ் வந்து உனக்கு ஜாஸ்தி லைஃப் லாங் இருக்கும்ல. அத பாருங்க ஜி,
1: இதாங்க உங்களை மாதிரி ஒருத்தர் வேணுங்க. இங்க கிழமை திங்க கிழமை வந்துருங்க சரியா, நல்ல மோட்டிவேஷனா இருக்கு. இருந்தாலும் இந்த மூணு நாள் நான் போக போறது
2: அப்படியா, வாங்களே மதுரை பக்கம் வாங்களே, நல்ல ஒரு பிளேஸ்.
1: நீங்க ஊருக்கு போறீங்களா, என்ன சொல்றீங்க?
2: இல்ல போனாலும் போ.
1: ஆமா, ஓ நைஸ், ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி ஜர்னி.
2: மாதிரி
1: சரி,
2: அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா வந்துடும், அதுக்கப்புறம் சால்னா. இது மூணுமே வந்து டிஃபால்ட்டா வந்து கொடுத்துருவோம்.
1: நீங்க மூணு பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா பரோட்டா பைசா
2: கொடுத்தோம். ஆமா ஆமா,
1: உலகத்திலேயே பெஸ்ட் ஃபுட் உங்க ஊர்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு.
2: ஆல் இன் தி யுகே பீப்பிள், லண்டன் பீப்பிள் எல்லாம் ஃபுட்டுக்காவே மதுரைக்கு வந்து
1: விலாக் பண்ணிட்டு இருப்பாங்க.
2: ஆமா, நம்ம ஆசிப்
1: ஐ மீன் மதுரை ஆசிபா,
2: நம்ம ஆசிப்
1: ஓமே ஃபார் ஆசிபா,
2: ஓமே ஃபார் ஆசிப் வந்து
1: என்ன பண்ணீங்க
2: போயிட்டு அவங்க வைஃபோட அடே ஜாலியா வந்து
1: மதுரை ஃபுட் எல்லாம்.
2: ஆமா, நீ தான் வர மறக்கணும்,
1: வரணுங்க. இங்கங்க ஊருக்கு போயிட்டு நேரமே சரியா இருக்கு, அடுத்த வாட்டி என் வைஃபையும் கூட்டிட்டு நான் வரேன்.
2: கண்டிப்பா வாங்க, ரெண்டு பேரும் ஒரு படையலே வச்சிருவோம் எப்படியே போட்டு.
1: அது கூட பாருங்களா, அந்த ஒரு மிரட்டர் ஸ்டைல தான் சொல்லுவாங்க, இது மதுரைடா அந்த பாட்டு போடுவா,
2: மதுரைடா உன்னை மிரட்டும்டா
1: அந்த பாட்டு போடுவா. ஏய்,
2: ஒன்ஸ் அபான் எ டைம் எப்படி இந்த பாட்டே தான் போட்டு கேட்டே இருப்போம். அத
1: கேட்டு எனக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேல மனப்பாடம் அளவுக்கு வந்துருச்சு.
2: நம்ம ஷோல அத பாடிட்டு இருப்போம், அத கேட்டு நாலு பேர் அந்த பாட்டு யூடியூப்ல லிங்க் அனுப்புங்கன்னு கேட்டிட்டு இருப்பாங்க உன்ட்ட. கரெக்ட்டா?
1: ஆமா, அது எப்படி மாறி ஞாபகப்படுது, எங்க ஊரு மதுரை மாசுடா எங்கிட்ட மோதுனா நீ பீசுடா.
2: மதுரை ஸ்லாங் சுத்தமா மறந்து போச்சு, ஊர்ல இருக்கும் போதே அவ்வளவா மதுரை ஸ்லாங் வந்து வராது. பட் வந்து சில பேர் நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க மதுரைனா நாங்க அப்படிதான் வந்து பேசுவோமா, நாங்க நார்மலா பேசுவோம், இப்படி நீங்க பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி எங்களை அப்படியே பிராண்ட் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் டென்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அப்படியா?
2: ஆமா ஆமா,
1: யாரு தெரியல,
2: அதுல நானும் ஒண்ணு.
1: கன்னியாகுமரி நம்ம டிஜிட்டல் அந்த பையன் வந்து ஆனா லைட்டா திருநெல்வேலி ஸ்லாங்
2: நல்லா இருக்கும். கீர்த்தனெல்லாம் கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஸ்லாங் வந்து பேசும்போது நம்ம லேர்ன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான்.
1: அது அது ஒரு
2: ஃப்ரெண்டு பையன் பேர் என்ன, யுஎஸ்ல இருக்கானே
1: மைக்கேல்,
2: மைக்கேல்
1: பயங்கரங்க. அவன் ஆரஞ்சு கலர்ல ரேஸ் கார் வச்சிருக்கான்,
2: சரி
1: அவ்வளவு பயங்கர காஸ்ட்லி கார் அது, அதை வாங்கிட்டான். அத குரூப்ல மெசேஜ் போறான், ஏ
2: ஓட்டிட்டு
1: இருந்தா இப்ப இருக்கு யோசனை. ஊரு பண்ண
2: அவ்வளவுதாங்க.
1: சரி ஓகே, இப்ப நம்ம ஏதா வழக்கம் போலதான் சூப்பர் டீலக்ஸ் மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ
2: முடிச்சிட்டு வரல.
1: அதுதான் பேசி டக்குன்னு பாட்டை போட்டுருவோம் நாங்க, டக்குன்னு பாட்டை போடுவோம், யோசிக்க மாட்டோம்.
2: ப்ளே பண்ணுங்க.
1: ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் கமிங்.
2: அவ்வளவுதான், ஒரே ஒரு தடவை பேசிட்டு போறது எனக்கு மனசு வலிக்கும்.
1: நானே லாஸ்ட் 1 ஹவர் பேக் டு பேக் தான் போறேன்.
2: ஐயோ,
1: நான் ஒரு 10 15 நிமிஷத்துல வந்துறேன் गाइस. அண்ட் தேங்க்யூ பிரியா. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கேரளத்தின் வளர்ச்சிக்கு தமிழகத்தின் மலைகளையும் பாறைகளையும் ஏன் அழிக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளத்தில் மலைகள் இல்லையா? அங்கு கல் பாறை கட்டுமான தேவைக்கான கனிம வளங்கள் இல்லையா? கேரளத்தின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டின் மலைகளையும் பாறைகளையும் ஏன் அழிக்க வேண்டும் என்று அவர் வினவியுள்ளார். மேலும் வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்வதில் விதிவிலக்குகளுக்கு இடமளிக்காமல் சட்டவிரோத குவாரிகள், அதிகப்படியான அகழ்வுகள் மற்றும் கனிம வள கடத்தலை முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேரின் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்த புதிய வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பி ஜி சந்திரசேகரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு திரும்பப் பெறப்பட்டதால் வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். சம்பந்தப்பட்ட கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வாதங்கள் தொடங்கிவிட்டதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. நிலுவையில் உள்ள வழக்கை நீர்த்து போகச் செய்யும் வகையில் அடுத்தடுத்து வழக்கு தாக்கல் செய்வதேன் என்று உயர்நீதிமன்றம் வினவியது. வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்த நிலையில் அது திரும்பப் பெறப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் புதிதாக உருவான H1N1 காய்ச்சல் வைரஸ் திருப்பு எதுவும் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMRின் மூத்த விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பரவி வரும் H1N1 வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இது புதிதாக உருவான வைரஸ் அல்ல என்றும் விஞ்ஞானிகள் விளக்கமளித்துள்ளனர். H1N1 காய்ச்சல் தொடர்பான நிலைமையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது பரவி வரும் வைரஸ் குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களை அமைதியாக இருக்குமாறும் ICMR நிபுணர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 94,037 உயர்வடைந்துள்ளது. இந்த ஆண்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,962 ஆகும். அத்துடன் ஜூன் மாதத்தில் 21,533 நோயாளர்களும் ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 8,701 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். ஜனவரி மாதத்தில் 7,866 பேரும் பிப்ரவரி மாதத்தில் 5,721 பேரும் மார்ச்சில் 6,013 பேரும் ஏப்ரல் மாதத்தில் 5,651 பேரும் மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் சமூக வலைதளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் பரவும் தவறான தகவல்களை கண்டறிந்து கண்காணிக்க புதிய செயற்கை நுண்ணறிவு அமைப்பை உருவாக்கி வருகின்றது. சர்வதேச ரீதியில் தவறான தகவல் தடுப்பு மையத்தின் முன்னெடுப்பில் உருவாகும் இந்த அமைப்பு இணையத்தில்

0: வெளியாகும் தகவல்களை நிகழ் நேரத்தில் கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றது. முக்கிய சொற்கள், தகவல் பரவும் விதம், ஊடக போக்குகள் உள்ளிட்டவற்றை AI தொழில்நுட்பம் மூலம் ஆய்வு செய்து சந்தேகத்துக்கிடமான தகவல்கள் மற்றும் தவறான தகவல் பரவல் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய இந்த அமைப்பு உதவும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் செய்தியாளர்கள் மற்றும் ஊடக நிபுணர்கள் தகவல்களை சரிபார்ப்பதற்கும் தவறான தகவல்களின் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் இந்த தொழில்நுட்பம் ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னம் பிரதமராக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக யுக்ரைன் தலைநகர் கீவ் சென்றுள்ளார். யுக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். கீவில் நடைபெறும் கொலியேஷன் ஆஃப் வில்லிங் எனப்படும் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் கூட்டமைப்பின் கூட்டத்துக்கு பர்னம் முதன்முறையாக இணை தலைமை வகிக்க உள்ளார். யுக்ரைன் சென்றடைந்த பிரிட்டன் பிரதமரை அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரூ சிபியா வரவேற்றார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: துருக்கி சூப்பர் லீகின் ட்ராப்சான்ஸ்போர் அணிக்காக தனது கன்னி ஆட்டத்தில் களமிறங்கிய முகமது சாலா 2 கோல்களை அடித்து அசத்தினார். இஸ்தான்புல் பஷாஷ்கீர் அணிக்கு எதிரான போட்டியில் சாலா 2 முறை கோல் அடித்தார். மேலும் ஹாட்ரிக் சாதனை படைக்கும் வாய்ப்பையும் அவர் நெருங்கிய நிலையில் ட்ராப்சான்ஸ்போர் அணி வெற்றியீட்டியது. சாலா இந்த கோடை காலத்தில் லிவர்பூல் அணியில் இருந்து விலகி துருக்கி அணியான ட்ராப்சான்ஸ்போருடன் 2 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தில் இணைந்து கொண்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: வெல்கம் பேக். அப்டேட்டட் கோல்ட் பிரைஸ் ஓட நான் வந்திருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: பார்க்கிங் நிறுவனம் வந்து துபாயில் இப்ப வந்து இருக்காங்கல்ல.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae. Back to back.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
10: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
11: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே For details, call 056-415-4242.

0: ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் பாட்டு வருது. ஓகே, அடுத்து நம்ம கேட்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒரு 90s பாட்டு, சங்கமத்திலேருந்து மாறுங்க அந்த பாட்டு. அதுக்கடுத்து வந்து கட்சி எல்லாம் எப்போ நம்ம கதகா. தலைவா வா, தலைவா வா, தலைவா. உதித் நாராயணன் அண்ட் கே சித்ரா அவர்களோட வாய்ஸில் முத்தலந்த கல்லவாள் நம்ம கேட்க போகிறோம். டிராஃபிக் எங்கே இருக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து வாஃபிள் டேவா. வாஃபிள், இந்த வாஃபிளுங்கிறது ஒரு ஒரு இந்த சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதில் போட்டு தோசை மாவு அதில் ஊற்றி வித்தியாசமாக செஞ்சு தருவாங்க, நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் வாழ்க்கையில் ஒரு 2-3 தடவை. ஐ திங்க் நானும் என் மனைவியும் பாண்டிச்சேரி ட்ரிப் போனப்போ வாஃபிள் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வாஃபிள் டேயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வாஃபிள் எப்போ உருவாக்குனாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். 1955 பயங்கர பாப்புலராக அமெரிக்கா முழுக்க இந்த வாஃபிள் போக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 இடங்களில் கடகடன்னு திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வாஃபிள் வந்து பெல்ஜியன் வாஃபிள் தான் உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரான்ஸே கிடையாது, ஆரிஜின் பெல்ஜியம் தான் அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. குண்டு குண்டாக இருக்கும் இந்த பெல்ஜியன் ஃப்ரைஸ், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வாஃபிள் இருக்குல்ல, வாஃபிள் 1725 ஃபஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்பேர் ஆயிருக்கிறதாகவும், 1800s அப்படியே அமெரிக்கா பக்கம் போனதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வாஃபிள் மேக்கர் முதல்ல எலக்ட்ரிக் வாஃபிள் மேக்கராக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா உலகம் முழுக்க இந்த வாஃபிளை வந்து பரப்பி இன்னைக்கு போற வர இடத்துலலாம் வாஃபிள் இல்லை, எங்கே போனாலும் வாஃபிள். ஏ வாஃபிள் வேணும் உங்களுக்கு, நீங்கள் சாப்பிடுங்க, அந்த சாக்லேட் சிறப்பை மேலே ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே அதிகமாக வாஃபிள் சாப்பிட்ற கண்ட்ரியாக இப்போ அமெரிக்கா வந்து திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் மோஸ்ட் பாப்புலர் வாஃபிள்ஸ் அப்படின்னு பார்த்தா 13 டைப்ஸில் வந்து வாஃபிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் மோஸ்ட் பாப்புலர்னு ஆப்வியஸ்லி பெல்ஜியன் வாஃபிள்ஸ் தான். ஸோ நீங்கள் இது வரைக்கும் வாஃபிள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இன்றைக்கி போய் சாப்பிடுங்க. ரெகுலராக வாஃபிள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா பரவாயில்ல, மறுபடியும் போயிட்டு சாப்பிடுங்க. சரியா, இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு விக்கா சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: அலிடியா ஸ்ட்ரீட், அபுசாகரா, மலையா ஸ்ட்ரீட்டு, ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அல்ஜாயா சிட்டி சென்டர் கிட்டே டுவர்ட்ஸ் துபாய், E311 டுவர்ட் ஷார்ஜா நல்லா ஸ்லோவாக இருக்கு. மிருதி சிட்டி சென்டரில் ஆரம்பித்தே உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு சீக்கிரம் போயிடலாம், போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நினைக்கிறேன். அதே மாதிரி அல்த இதோட வாசிச்சுக்கோ ரவுண்டை போட்டு அஜிமாட்டு ஷார்ஜா வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கால்ஃப் கோர்ஸ் ஒன்று பெருசாக இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பார்த்துக்கோங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
2: there is no place like home. There's no home like that.
3: Nikana, 91 pode.
4: Enadhu?

0: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
4: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
6: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
7: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ALD Properties in 4th

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணுமா இப்பவே கால் பண்ணுங்க 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்துகிற மலையாளி மங்கா இந்த ஓணம் கான்டெஸ்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் ஓணம் அட்டையரில் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறப்போ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸை டேக் பண்ணிட்டு ஹேஷ்டேக்ல மலையாளி மங்கா அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 100 பேரில் ஒருத்தராக நீங்கள் மாறலாம். 100 பேரை கூப்பிட்டு உத்திராடம் டே இன்னைக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து கௌரவிக்க போகிறாங்க அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ஸோ பொன்னின் ஐஸ்வர்யம் ஓணத்தின் ஆனந்தம் அன்னத்தங்கத்தோடு ஒப்பம் மிஸ் பண்ணாமல் உங்கள் மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்களும் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக காஸ்ட்யூம்ஸை போட்டுக்கிட்டு ஃபோட்டோவை போட்டு டேக் பண்ணி ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள். வணக்கம், யாரும் என்ன பேசுறீங்க?
1: ஹாய் மது.
0: ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்?
1: ரியாஸ்.
0: ரியாஸ், ஓகே ரியாஸ், சொல்லுங்கள் என்ன பாட்டு வேணும்? கண்ணான கண்ணே ஃப்ரம் விஸ்வாசம். வாவ், நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, போட்டு
1: விடுறேன்.
0: தேங்க்யூ ரியாஸ், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ ரியாஸ்க்காக அந்த பாட்டு நான் போட்டு விடுறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமத்துலேயும் லீ பாட்டு கேட்டிருக்காங்க, அந்த பாட்டி நான் வந்து போட்டு விட்டுட்டு இங்கேருந்து கிளப்பேன். ஸோ நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. மறுபடியும் நாளைக்கு உங்களை 11 மணிக்கு சந்திக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புற ஒரு வாரமாக மாறட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் பை பை.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: சாங் கால் ஆர் வாட்ஸ்அப் 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதல்வர் விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நடவடிக்கை தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை தகர்க்கும் பேரிடி என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் முதல்வர் பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதல்வர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளும் என்று தெரிவித்தார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: நாட்டின் பாரம்பரியத்தை ஏன் அழிக்கின்றீர்கள் என்று ராகுல்காந்தியின் மனுஸ்மிருதி மீதான கருத்துக்கு யோகி ஆதித்யநாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி இந்தியாவின் மரபுகள், பாரம்பரியம் மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை சிதைக்கும் வகையில் கருத்துக்களை தொடர்ந்தும் தெரிவிப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சுமத்தியுள்ளார். காந்தி குடும்பத்துக்கும் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளுக்கும் இடையேயான உறவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த குடும்பத்துக்கு அமேதி மற்றும் ரேபரேலி வாக்காளர்கள் தொடர்ந்தும் ஆதரவளித்து வந்த போதிலும் அந்த குடும்பம் இந்த பகுதிக்கு ஒரு அடையாள சிக்கலை உருவாக்கியுள்ளது என்று யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: பெரும்போகத்தை முன்கூட்டியே ஆரம்பித்து குறிப்பிடத்தக்க நீரையும் சேமித்து அடுத்த சிறுபோகத்தையும் மார்ச் 15 தேதி அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்திற்குள் ஆரம்பிக்க வேண்டும் என இலங்கை மகாவலி அதிகார சபையின் நீர் முகாமைத்துவ செயலக பணிப்பாளர் பொறியியலாளர் நிலந்த தனபால தெரிவித்தார். அவ்வாறு செய்தால் இரண்டு போகங்களையும் எவ்வித பிரச்சினையுமின்றி வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மகாவலி அமைப்புக்குட்பட்ட நீர்த்தேக்கங்களில் தற்போது 54% நீர் கொள்ளளவு காணப்படுவதுடன் இது கணிசமான ஒரு மட்டமாகும் என்று புள்ளி விவர தரவுகளை மேற்கோள் காட்டி அவர் சுட்டிக்காட்டினார்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயை தலைமையிடமாக கொண்ட பாக்கின் நிறுவனம் பிற அமீரகங்களிலும் தனது செயற்பாடுகளை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்தார். மேலும் வளைகுடா நாடுகளில் கிடைக்கும் வணிக வாய்ப்புகளையும் நிறுவனம் தீவிரமாக மதிப்பீடு செய்யும் என்று அவர் கூறினார். நகர்ப்புற வளர்ச்சி, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் தொடர்ந்தும் குறிப்பிடத்தக்க முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது பாக்கின் நிறுவனத்துக்கு புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். துபாயை தாண்டி பிற அமீரகங்கள் மற்றும் வளைகுடா நாடுகளில் விரிவாக்கம் செய்வதன் மூலம் பிராந்திய அளவில் தனது பாக்கிங் மற்றும் நகர்ப்புற இயக்க தீர்வுகளை வலுப்படுத்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை அருகே அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் இன்று தீப்பற்றியதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை நோக்கிச் செல்லும் கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைத்து வரும் நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி எண்ணெய் தாங்கி கப்பலை அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் கப்பலின் பிரதான மேல் தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: கொழும்பில் எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்ற 2வது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது களத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் ஆசித பெர்னாண்டோ மற்றும் இந்திய துடுப்பாட்டர் வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட போட்டிக்கான கொடுப்பனவில் 25% அபராதமும் தலா ஒரு தகுதி குறைப்பு புள்ளியும் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் நடைபெற்று

0: வருவதுடன் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது. மழையினால் ஆட்டம் தடைப்படும் வரை இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ஓட்டங்களை பெற்றிருந்தது. த்ருவ் ஜூரியில் 95 ஓட்டங்களுடனும் முகமது சிராஜ் ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
2: Daddy, Tamil FM on pannuga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adha FM da nadi kepu.
1: 89.4 Star of the month. Star of the
3: month. Hello everybody. This is DSP.
4: I love you. I love you. I love you.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள், புதிய வாரம் தொடங்கியாச்சு இல்லையா? இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம், இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வரத உணர முடியுது இல்லையா? கடந்த 3 நாட்கள் அமீரகத்தின் பல பகுதிகளிலையும் மழை பெய்திருந்தது. அபுதாபி அலைன் உட்பட பல பகுதிகளில் இன்றைக்கும் மழை பெய்யலாம் மாலை வேளையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம், நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன் இன்றும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த தமிழ் மொழியில வந்து சில நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா, இப்ப வந்து இலங்கையில வந்து இலங்கை தமிழ் அப்படின்னு நாம பிரிக்கிறோம். அது எந்த அடிப்படையில பிரிக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பேசக்கூடிய தமிழ் வந்து சாதாரண தமிழ் தான். இது நீங்க இலங்கை தமிழ் அப்படின்னு முத்திரை குத்த முடியாது. ஆனா நிறைய பேர் வந்து நீங்க பேசுற இலங்கை தமிழ் பிடிச்சிருக்கு, நீங்க இலங்கை அப்படிங்கிறது உங்க பேச்சுல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நாம் பேசக்கூடிய தமிழ் வந்து பொதுவான ஒரு தமிழ் தான். சில உச்சரிப்பு வேறுபாடுகளால நீங்க வந்து இது வந்து இலங்கை தமிழ் அப்படின்னு வகைப்படுத்துறீங்க, அப்படித்தானே? ஆனால் இலங்கை தமிழில் ஆமா உச்சரிப்பு வேறுபாடு இலங்கை தமிழ் இருக்கு. ஏன்னா அவங்க காலம் காலமா இலக்கண அடிப்படையில இந்த மொழியை இப்படித்தான் உச்சரிக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பின்பற்றி அப்படி அதை பண்ணிட்டு வராங்க. அதுலயும் சில குறைபாடுகள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யுது, சரியா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த இலக்கண விதி முறையா பின்பற்றப்படுதா அப்படின்னு கேட்டா அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இப்போ இந்த ஒரு தலைமுறையினர் வந்து இந்த விஷயங்களை தேடி ஆராய்ந்து அதை வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரதை அங்காங்கே என்னால பார்க்க முடியுது. இப்போ சமூக வலைதளங்கள் எடுத்துக்கோங்களே, அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து தமிழ் சார்ந்து நிறைய கான்டென்ட் வந்து பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த உச்சரிப்பு வேறுபாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா இந்த மொழி இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்றதை வந்து பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் காலம் காலமா கைவிட்டு போன ஒரு விஷயமா இந்த உச்சரிப்பு வந்து இருக்கு. இந்த மொழிக்கு அழகே வந்து இந்த உச்சரிப்பு தானே. வெறுமனே அழகரம், அடுத்து நகரம், தன்னகரம், இந்த சில வேறுபாடுகளை மட்டுமே நாம வந்து தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ வேர் அப்படின்னு வேள் அப்படின்னு சொல்றதுக்கும் வேல் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேள் அப்படிங்கும் போது நான் வந்து ல அந்த எழுத்து நான் சொல்றேன். வேல் அப்படின்னு சொல்லும் போது ல நான் சொல்றேன். அப்போ இதுக்கிடையிலான அந்த வேறுபாடு என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கத்தானே வேணும். ஈழ தமிழர்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. இப்போ நான் இது எதுக்காக வந்து பேச வந்தேன் அப்படின்னா, ஜேசன் விஜய், முதலமைச்சர் விஜயனுடைய மகன், அவருடைய படம் ஒன்று வெளியாகுது. அதுக்காக அவர் வந்து நிறைய நேர்காணல்கள்லாம் போயிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஈழத்தமிழும் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மொழி வந்து 3 மொழி, ஒன்று தமிழ், ஒன்று ஆங்கிலம், அடுத்து ஈழத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப தொகுப்பாளினியும் வந்து அப்ப 3 மொழி உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஈழ தமிழ் இன்னொரு மொழி ஆகும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. அது நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியாவே இருக்கு. அதற்கான ஒரு விளக்கமா இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுது. உங்களுக்கு இது சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்ல நீங்க தெளிவாதான் இருக்கீங்க அப்படின்னா கூட எனக்கு அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நீ கவிதைகளா பாட்டு வருது, அதுக்கு முன்னாடி தீமா பாட்டு வருது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து கேட்டுடுவாங்க. Back to back.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.
3: 89.4
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
6: அப்போ இது எப்படி இருக்கு?
5: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies. மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
7: there is no place like home. There's no home like that.
4: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: ரகரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க, யூகே இங்கிலீஷ், யூஎஸ் இங்கிலீஷ் இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிலத்துக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு தெரியுமா? அதனுடைய ஸ்பெல்லிங், சில வார்த்தைகள், சில சொற்களை வந்து அவங்க அவங்க அவங்களுடைய அந்த எழுத்துக்கள் வந்து என்ன எழுத்துல எழுதுவாங்க, அது முதற்கொண்டு அதுல வேறுபாடு இருக்கு. அடுத்தது அவங்களுடைய வொக்காபுலரியில வேறுபாடு இருக்கு. அப்புறம் உச்சரிக்கக்கூடிய முறையில வேறுபாடு இருக்கு. அடுத்தது எல்லாத்தையும் விட அவங்க இலக்கணத்திலையும் வேறுபாடு இருக்கு. அதனாலதான் அந்த ஆங்கிலத்தையே வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு. தமிழ் அப்படி இருக்கா? எதுவுமே கிடையாது. தமிழ் மொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசக்கூடிய தமிழ், அது பேச்சு வழக்கா வேறுபடலாம், உங்களுடைய தொனி வேறுபடலாம், ஆனால் மொழி வந்து ஒன்றுதான். மொழியை இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற சில வரமுறைகள் நம்ம மொழியில இருக்கு இல்லையா, இலக்கண அடிப்படையில இருக்கு. இலக்கணம் யாருக்கும் மாற போறதில்லை, இலக்கியமும் மாற போறதில்லை. இப்ப நான் இலங்கையில நான் படிச்சிருக்கேன், தமிழ் மொழி தான் படிச்சிருக்கேன், இதே இலக்கணம் இதே இலக்கியம் தான் நான் படிச்சிருக்கேன். நீங்க தமிழ்நாட்டில் நீங்க என்ன படிச்சீங்களோ அதே தான் நானும் படிச்சிருக்கேன். ஆனால் ஏன் என்னுடைய உச்சரிப்பு மட்டும் சில இடங்கள்ல வேறுபடுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இலங்கையில நான் பிறந்து வளர்ந்ததுனால, இலங்கையிலேயே ஊடகத்துக்குள்ள நான் வேலைக்கு போனதுனால, அதுக்கப்புறமா தான் இப்படியான உச்சரிப்பு வேறுபாடுகள் நம்ம மொழியில இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சது மட்டும் இல்லாம சில உச்சரிப்பு வந்து அங்கேயுமே தவறாதான் இருக்கு அப்படிங்கறதையும் நான் பிற்காலத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுதான் இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இப்ப வந்து மொழியை நான் வந்து ஓரளவுக்கு இல்லை ஓரளவு இல்ல 99% வந்து சரியா உச்சரிக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, வணக்கம். வணக்கம். அது எப்படி நான் வந்து லைன்ல எடுத்ததுக்கு அப்புறமா வந்து காணாம போவாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேன்னு. வணக்கம், வணக்கம். சரி, ரெண்டு கால்ஸ் வந்தது, ரெண்டுமே கட் ஆயிருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நெஞ்சோரத்தில் பாட்டு வருது, பிச்சைக்காரன் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல தங்கமே தங்கமே பாட்டு வருது, இதயம் படத்துல இருந்து. நம்ம கேட்டுட்டு வாங்க, அப்படியே பேசிட்டு போலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருநெல்வேலியில இருக்கிறவங்க ஒரு விதமான, அதாவது அவங்களுடைய அந்த வட்டார வழக்கு படி பேசுவாங்க. அதே மாதிரி மதுரைக்கு போனா அவங்க வட்டார அப்படித்தானே
0: பாக்குறேன்.
1: இலங்கையில இருந்தாலும் சரி, இலங்கையில இருந்தாலும் சரி, இல்ல அமெரிக்கால இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, தமிழ் மொழி தமிழ் மொழி தான். அது வந்து அவங்க சிங்களத்துல பேசக்கூடிய தமிழ் வேற, ஐ மீன் ஸ்ரீலங்கால பேசக்கூடிய தமிழ் வேற அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தமிழ் ஒன்றுதான்.
0: ஆமா ஆமா, இந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. அதனாலதான் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தேன். நன்றி, நன்றி சரவணன், நன்றி. சரியா, அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதுல வேற எதுவுமே இல்லை. ஆனா இது சில விஷயங்கள் அங்க வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு இலங்கையில பேசக்கூடிய தமிழ, எனவே அதுல வந்து ஆமா இது சரியா இருக்கு, இதை நாம விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நாம எடுத்து அதை வந்து நாம கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படிங்கறதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. அடுத்து பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இலங்கையில இருக்கிறவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து அவ்வளவா புரிய மாட்டேன்து, டக்குன்னு புரியாது. முதல் தடவையெல்லாம் கேட்கும் போது இது என்ன மொழி அப்படிங்கிற மாதிரி நாங்க பிரமிச்சு போனோம் அப்படின்னு நிறைய தமிழ்நாட்டு நண்பர்கள் சொல்றத கேட்கக்கூடியதா இருக்கு. ஏன் ஈழத்தமிழ் கேட்கும் போது எங்களுக்கே வந்து அப்படிதான் இருக்கும். நான் வந்து மலைக தமிழ், அப்போ எங்களுக்கு வந்து ஈழத்தமிழ் கேட்கும் போது சில நேரங்கள்ல ஆரம்பத்துல புரியாம தான் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய துணி வந்து வித்தியாசமா இருக்கும். சில ஊர்கள்ல வந்து ரொம்ப வேகமா பேசுவாங்க, சில துணி வந்து வித்தியாசமா இருக்கும், சிலர் வந்து சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு துணியாக இருக்கும். இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கடந்து எல்லாருமே பேசுறது தமிழ்தான் அப்படிங்கிறது தான் ஆறுதல் இல்லையா? அதுலயும் அந்த தமிழ் என்ன இருக்கு அப்படிங்கிறது தானே. எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவா வந்து ஈழத்தமிழ் தான் சரியான தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த உச்சரிப்பு தான். சரியா, உச்சரிப்பு அப்படிங்கும் போது நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அது என்ன உச்சரிப்புனா என்ன வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்கு. இப்ப நான் வேறுபாடுன்னு சொல்றேன் இல்லையா, அதுவே ஒரு உச்சரிப்பு வேறுபாடு தான். சரியா, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க லைன் வந்து தெளிவே இல்லை. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கேக்குது, யார் பேசுறீங்க? சத்தியமா கேக்கல. நீங்க வந்து ரொம்ப காத்து வீசுற ஒரு இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, நீங்க சொன்னது சத்தியமா எனக்கு கேட்கவே இல்லை. சரி பரவாயில்ல, மறுபடியும் நீங்க முயற்சி செய்யுங்க. என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னு சத்தியமா எனக்கு கேட்கவே இல்லை. திருச்சியில இருந்துன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து பவளமல்லி பாட்டு வருது சாய் அபியங்கர் இசையில. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல வந்து காதல் வானிலை பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி அவர். கோல்டன் சாங் ஆஃப் தி அவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: தமிழ்ல ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இல்லாட்டி ஒரு விஷயம் முத தடவை நடந்தது அப்படின்னா அதை கன்னி அப்படிங்கிற சொல் கொண்டு நாம வந்து அழைக்கிறது உண்டு. இப்போ கன்னி டெஸ்ட் சதத்தை ஒருத்தர் வந்து பூர்த்தி செய்தாரு அப்படின்னு சொல்றது உண்டு. வேற என்ன கன்னி உரையாற்றினார் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப இந்த கன்னி உரை இதை வந்து இந்த கன்னி அப்படிங்கிற சொல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து சில பெண் எம்எல்ஏக்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க. எனவே அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை சட்டப்பேரவை நிகழ்ச்சி இதுல இருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சரும் வந்து அதை வந்து வழிமொழிஞ்சிருந்தாரு. எனவே அது காலப்போக்கில் அந்த கன்னி அப்படிங்கிற சொல் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லாமல் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக அதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட இதை வந்து இன்னைக்கு நான் ஒரு செய்திக்காக நான் வந்து இந்த சொல்லை வந்து பயன்படுத்த போகும்போது எனக்குமே தோணுது, ஏன் கன்னின்னு பயன்படுத்துறாங்க? கன்னி அப்படிங்கிறது பெண்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது தானே, இதையும் இந்த இடத்துல வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதற்கு பதிலாக தொடக்கம் ஆரம்பம் இந்த சொற்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? பாட்டு கொடுக்கலாமா? மனசு தொட்டமட்டில் பாட்டு கேட்க அழைப்பிடுங்க. 800-8940 என்ற எண்ணுக்கு பாட்டு தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, இன்னைக்கு இந்த இலங்கை தமிழ் இதற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, இது என்ன வேறு மொழியா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். கண்டிப்பா இல்லை, எல்லாமே ஒரு அதனுடைய துணி வித்தியாசப்படுதை தவிர இதனுடைய வேறுபாடு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இலக்கண விதிமுறைப்படி சில விஷயங்கள் இன்னும் ஈழத்தமிழ இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: முகமது, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு என்ன அறிந்தால் படத்துல.
0: என்ன அறிந்தால் இருந்து மழை வர போகுது. அதுவா?
1: இல்ல, அது வேணாம்.
0: அப்ப ஏன் என்ன?
1: அந்த இது ஆதார் பாட்டு.
0: ஆதார். சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, முகமதுக்காக என்னை அறிந்தால். இப்ப அந்த என்னை அறிந்தால நாங்கள் இங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சரி அந்த பாட்டு வருது. அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறுகிறார் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottumittu.
2: Manasa thottumittu.
3: Coming up next.
0: Adutthu varuvathu Rock with Raja.
3: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் 8 ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய 5 இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து தரப்பு பதில் மனுக்களையும் தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: ஜார்க்கண்டில் JPSC தேர்வு முறைகேட்டில் உச்சநீதிமன்றம் மத்திய அரசு உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில JPSC தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று மத்திய அரசு ஜார்க்கண்ட் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பதில் கோரியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரின் பதில்களையும் கேட்டறிந்த பின்னர் இவ்விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் பள்ளி ஊட்டச்சத்து திட்டங்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை உலக உணவு திட்டம் மீண்டும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரினி அமரசூரியவை உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகள் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். இச்சந்திப்பின் போது இலங்கை அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயற்பட உலக உணவு திட்டம் தயாராக இருப்பதாக அதன் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். மேலும் பள்ளி அமைப்பில் ஊட்டச்சத்து சார் திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அமைச்சகங்கள், பல்கலைக்கழகங்கள், ஐநா அமைப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களுடன் நெருக்கமாக இணைந்து செயற்படுவதில் ஆர்வம் கொண்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் கடற்சார் நகர் ஒரே நாளில் 52 கப்பல்களை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது. கப்பல் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் ஜூலை மாதத்தில் டிரை பர்த் பயன்பாடு 22% உயர்ந்துள்ளது. டிரை பர்த் என்பது கப்பல்களை தண்ணீரில் இருந்து மேலேற்றி ஆய்வு, பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் இடமாகும். ரஷ்யாவிடம் யுக்ரைன் ஒருபோதும் அடிபணியாது என்று யுக்ரைன் ஜனாதிபதி வாலடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிப்பட தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் 35th சுதந்திர தினத்தை முன்னிட்டு கீவில் உள்ள செயின்ட் சோஃபியா பேராலயம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெலன்ஸ்கி உரையாற்றினார். யுக்ரைனியர்கள் மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் காலடியில் மிதிப்படும் கற்களாக இருக்க மாட்டார்கள். யுக்ரைனியர்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2nd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2nd ஆட்டம் மழையின் பின்னர் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 8 இழப்பிற்கு 481 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. த்ரோ ஜூரையில் 99 ஓட்டங்களுடனும் முகமது சிராஜ் 2 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கசியோரா மற்றும் லேவாவில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கெய்மாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 44 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா, அஜ்மான் மற்றும் ஃபுஜிராவில் முறையே 43, 42 மற்றும் 39 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: அடுத்த 1 உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
2: Stay tuned.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: One hour of non-stop Raja Hits.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் இருப்பது மிகவும் அவசியம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்தாா்.

0: உண்மையான ஒப்புதலின்றி பலி கொடுத்து உருவாக்க கூடாது என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய விமான நிலைய ஆணையம் 2022 சமர்ப்பித்த சாத்தியக்கூறு அறிக்கையிலேயே பரந்தூர் நீர்நிலைகள் சூழப்பட்ட இடம், 201 ஹெக்டேயர் பரப்பளவு கொண்ட செயற்கை ஏரி 1.4 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏகனாபுரம் மக்கள் 1000 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்தும் போராடினர். இது வளர்ச்சிக்கு எதிரான போராட்டமல்ல, தங்களது நிலம், நீர், வாழ்வாதாரம் ஆகியவற்றை பாதுகாக்க நடந்த நியாயமான போராட்டம் என்று கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
0: மத்திய மந்திரி பியூஷ் கோயல் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று சீனா சென்றடைந்தார். சீனாவின் சிறப்பு பிரதிநிதியும் வெளியுறவுத்துறை மந்திரியுமான வாங் யீ இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவுள்ளார். செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்காக சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் இந்தியா வரவுள்ள நிலையில், சீனாவில் அஜித் தோவல், வாங் யீ இடையில் நடைபெறவுள்ள சிறப்பு பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெறுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்றை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய் சிறி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தண்டனைக்கு எதிராக தனது சட்டத்தரணிகளூடாக மேன்முறையீடு செய்து பதுளை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவை இன்று பரிசீலித்த பின்னரே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சமிந்த விஜய் சிறியை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 சரீரப்பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் குடியிருப்பாளர்கள் இனி தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் கிளைகளில் RTA நூல் அட்டைகளை வாங்க முடியும். துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் அல்அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் இணைந்து இந்த சேவையை வழங்குகின்றன. இதன் மூலம் மெட்ரோ, பேருந்து, டிராம்ப் உள்ளிட்ட துபாயின் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு நூல் கார்டுகளை பெறுவதற்கான கூடுதல் வசதி கிடைத்துள்ளது. அமெரிக்காவின் நெவாடா மாநிலத்தில் உள்ள ரெனோ நகரின் புறநகர் பகுதிகளை பாரிய காட்டு தீ நெருங்கியதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் 1000,000+ மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். சுமார் 42,000 பேரை உடனடியாக தங்களது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் 45,000 பேர் வெளியேறுவதற்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் பிரைடன் காஸ் போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்த நிலையில் கைகளில் கை விலங்குடன் காணப்படும் குறுகிய காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில், இதுகுறித்து இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியம் விசாரணை நடத்தி வருகின்றது. அந்த காணொளியில் காஸ் தனது கைகளை பின்புறம் வைத்திருந்த நிலையில் கை விலங்குடன் போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்தியில் நிற்பதும் தனது டர்ஹாம் அணியின் சக வீரருடன் பேசுவதும் இடம்பெற்றுள்ளது. காணொளி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விவரங்களை இங்கிலாந்து கிரிக்கெட் சபை ஆய்வு செய்து வருகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
2: Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

ஹலோ, குட் ஈவினிங். என்னடா ரெண்டு நாள் பொம்பளை குரல் வந்தது, இப்ப பழையபடி ஆம்பளை குரல் வந்துருச்சுன்னு யோசிச்சீங்கன்னா நானேதான் வந்துட்ட. நாலு நாளுக்கு முன்னாடி எப்படி திருப்பி போடணும், அதே மாதிரி திருப்பி வந்திருக்கேன்னு சொல்லு. சொல்றா, யார்கிட்டயாவது போய் சொல்லு.

0: ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கலக் வித் மீ பிராவோ. இது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, ஒரு நாலு நாள் நான் இங்கே இல்லை, சென்னைக்கு போயிருந்தேன். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போல்லாம் நான் இந்தியா போகிறனோ நிறைய பேர் வந்து நான் அப்படியே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வெக்கேஷன் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கும் அதே ஆசை தான், போகணுன்ற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? ஆனால் ஏகப்பட்ட வேலைகள் அப்படியே தலையை சூழ்ந்து இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிப்போம், அதனால் அது வரைக்கும் ஃபேமிலியை ஒதுக்கி வைப்போம், வெக்கேஷனை ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு ஒரு நாலு நாள் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக போனேன். ப்ளஸ் அங்கே போயிட்டு எப்படி நம்ம ரேடியோ கூட கனெக்ட் இல்லாமல் இருக்கிறது? நாலு நாள் லீவ் போட்டால் அதுக்குன்னா இங்கே இருக்கிறவங்ககிட்ட எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற சென்னையில் நமக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, தமிழ் எஃப்எம் ஆஃபீஸ், அங்கே ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே போய் அன்புடன் நான் ஷோ வந்து நைட் பண்ணிவிட்டு இங்கே 8 மணி அப்படின்னா அங்கே 9:30 ஒம்பது காலுக்கெலாம் போயிட்டு அப்படியே உட்காந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே அந்த ஷோவையும் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக அப்படி திருப்பி வந்துருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, என்னென்னா துபாயில் வந்து இப்போ பாருங்க, ஆகஸ்ட் 24 எனக்கு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 1 போன மாதிரி இருக்குது, வந்து பார்த்தா 24. ஆனால் நான் போனது இன்றைக்கி 17 போகணுன்னு நினைக்கிறேன். 17 போன வாரம் வியாழக்கிழமை காலையில் 6 ஃப்ளைட் என்னமோ, ஆ ஓகேவா, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த நாலு நாள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து 15 ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது எப்படின்னே எனக்கு தெரியல. டைம் வந்து துபாயில் மட்டும் டைம் ரொம்ப வேகமாக ஓடுதா இல்லை நமக்கு தான் இப்படி ஃபீல் ஆகுதா எனக்கு தெரியும். இப்போ தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அதை பற்றி. பட் எனிவேஸ் ஐம் பேக். உள்ளே வந்து பார்த்தா அட ஆத்தா என்ன இது, கோல்ட் ரேட்லாம் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: எங்க என்னங்க இது, 562 dirhams 25 fils 529 இருக்கும்போது நான் போனேன், எது 4 நாள் முன்னாடி. இப்போ இது 24 கேரட் தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு 562 dirham 25 fils, 22 கேரட் 22 வந்து 520 dirham 50 fils, 520 dirham 50 fils. என்ன இது, ஐயோ, உள்ளுக்குள்ளே வந்ததுமே யாரெல்லாம் நம்மளை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ சொல்லிகிட்டே போட்டோம், ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்கன்னு வீரம் படத்துலேருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் தலா அஜித்துக்காக பாடின ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள்.

நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க. நம்மளாம் வந்து இந்த நல்லவங்கிற பேரை வாங்குறது தான் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கோம். சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, வேலை செய்கிறோமோ இல்லையோ, கெட்டவன்னு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறது எல்லா ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து செய்கிறது நல்லது செய்வோம், நல்லது செஞ்சாலே நிறைய பேருக்கு வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, கெட்டது செஞ்சால் தான் ஈஸியாக வெளில தெரியுது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு பாட்டு கேட்டால் பரவாயில்ல பரவாயில்ல, நீ என்னோட சொல்லிட்டு போடா, எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஒரு பாட்டு ஒன்று. ரெண்டாவது பாட்டு ஒரு ஜாலியான ஒரு பாட்டு, அதே தான் இந்த பாட்டை போட்டதுமே கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நான் என்ன, உங்களுக்கு இந்த பாட்டெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் கிடையாது. ரெண்டு தலை பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஐ வில் காலும் தலை பிகாஸ் டூ ரீசன்ஸ். ஒன்று, இந்த பாட்டு வரும்போது, இந்த படம்லாம் வரும்போது வி வேர் காலிங் இம் செல்லமாக தலை ஒன்லி, லேட்டர் ஆன் ஒன்லி இட் பிகேம் ஏகே, எப்போ வலிமைக்கு அப்புறம் நினைக்கிறேன். இது ரீசன் நம்பர் ஒன்று. ரீசன் நம்பர் டூ அப்படி தாண்டா சொல்லுவேன். ரெண்டு பாட்டு பேக் டு பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: வேர்ல்ட் கப் பேக். ஓகே, இப்போ வந்து 4:36 ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இப்போ தான் எழுந்த மாதிரி இருக்குது எனக்கு காலங்காத்தால. இப்போ திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளே 4:30 இதான் டைமிங்கு தான் வந்து ரொம்ப வேகமாக ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து என்னடா இப்போ 4 நாள் நம்ம ஊரில் இல்லை, என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன ரெயின் அலர்ட்லாம் வந்திருக்கு, மழை வந்துச்சா, இங்கே மழை வந்துச்சா, இங்கே அந்த மைக்கு தூக்கு, மழை வந்துதா, சனிக்கிழமை வந்து
1: துபாய்க்கு வரல, அபுதாபி வரைக்கும் வந்ததா, லைன்ல எல்லாம் பெஞ்சது,
0: துபாய் வரைக்கும் வரும்,
1: துபாய்க்கு
0: இது கேளு, துபாய் வரைக்கும் மழை வந்தா பரு துபாய்க்கு வராது, மண்கூலுக்கு வராது, தெரியல எனக்கும்
1: ஜேவிஸுக்கு வருமா,
0: வந்துச்சான்னு தெரியல. வந்து பார்த்தேன் எல்லாம் ஃபுல்லா வந்து, யூஸ்வலா மழை வந்ததுன்னா தரையெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம், மழை வந்திருக்கும் நமக்கு தெரியாது, ஆனா எழுந்தா அப்படியே அந்த கூரையிலிருந்து தண்ணி அப்படியே ஒழுகிட்டு இருக்கோம், அப்புறம் காற்று லைட்டாக சில்லுன்னு மாறி இருக்கும். அப்புறம் எப்படின்னா திடீர்னு நம்மளை அறியாமல் வந்து இந்த மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோம், ஒரு மத்தியான நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து தூக்கம் தானாக வரும், எக்ஸ்ட்ராவாக தூக்கம் வரும். அப்புறம் அந்த இருட்டுற நேரம் ஒரு 5 மணி 5 to 6 இருட்டிடும்ல, அப்போ தரையெல்லாம் ஈரமாக இருக்கும், அங்கங்கே வந்து என்ன மழை வந்துச்சா, அடே என்னடா இது நமக்கு தெரியவே இல்லையே, அப்படியே தூங்கினோம் அப்படின்னு ரோட்டுக்கு போய் பார்த்தோம்னா அங்கங்கே இந்த குட்டையிலாம் தண்ணி தண்ணியை தேங்கியிருக்கோம், நாயெல்லாம் இருக்குல்ல ரோட்டில் திரியிற நாயெல்லாம் அப்படியே வந்து ஃபுல்லாக நினைஞ்சு இப்படி இப்படி தோட்டிட்டு இருக்கோம், நாய் நாயெல்லாம் ஈரமாக வர
1: பார்த்தேன்,
0: கரெக்டாக இருக்கா,
1: ரசனை ரசனைக்காரன்
0: எனக்கு மழைன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் இப்போ சென்னை போயிருந்தேன்ல, போயிட்டு ஏதோ மழை வருது, ஏதோ சனிக்கிழமை மழைன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அப்போ தான் இவ்வளோ வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கோம், ஒரு 4 நாள் நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டா அன்னைக்கு பார்த்து வருது பாரு மழை அப்படின்னு. ஸோ மழை வந்துச்சு
1: அப்படிதான்,
0: ஓகே ஓகே, ஏன்னா பிகாஸ் நான் இங்கிருந்து
1: கிளம்பி வந்து எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க
0: அபுதாபிக்கா. ஓகே, லைக் மெயினாக அபுதாபியில் மழை வந்துச்சோ ஃபுல்லாக,
1: ஃபுல்லாக இல்லை அங்கங்கே அலைன்னு அங்கெல்லாம் வந்திருக்கு.
0: ஆ ஓகே, ஆனால் இப்போ வெதர்லாம் எடுத்து பார்த்தா அலைன் தான் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது என்னால். இப்போ வெதர் இப்போ நான் இப்பயே காட்டுறேன், இப்போ துபாயில் எவ்வளோ வெதர் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு பெருசாக சூடு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலையே,
1: வெளியில் குறைஞ்சிருச்சு.
0: ஏன்னா August 24 இன்னைக்கு தானே அந்த சுஹேல் ஸ்டார் தெரியுது, சுஹேல் ஸ்டார் தெரிஞ்சாலே சம்மர் முடியுதுன்னு அர்த்தம், ஆனா சூடெல்லாம் குறையாது,
1: இல்ல ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப நைட் எல்லாம் வந்து அந்த ஹியூமிடிட்டி நமக்கு அவ்வளவா இருக்காது, காத்து நல்ல சில்லுன்னு ஓரளவு சில்லுன்னு வருது.
0: நேத்து நைட் 4:30 நீங்க எங்க இருந்தீங்க? நினைக்கிறேன் 34 டிகிரி 30 உமல்குவைன் வந்து 40 டிகிரி எனக்கு, துபாய் மட்டும்தான் 34 இருக்கு, ஆனா ஆன் பேப்பர்ஸ் 34. நீ கார்ல உட்காந்து பாத்தோம் எல்லாரோட கார்லயும்
1: என்ன இருக்கு, 38 இருக்கு துபாய்.
0: ஆமா, சோ இப்ப நான் பாக்குற வெதர் ரிப்போர்ட் அந்த வெப்சைட்ல 34.1 போட்டிருக்காங்க துபாயில. இது எப்படின்னா 4 பேரா ஒரு ரூம்ல படுத்து தூங்குறப்ப ஒருத்த மட்டும் ஃபேனுக்கு கீழே தூங்குவான், அவனுக்கு காத்து ஜாஸ்தி வரும். துபாய் இப்ப அப்படித்தான் இருக்கு, வெயில் அடிக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து சம்மர் முடிஞ்சு வின்டர் வந்துரும்ல, நம்ம வந்து இப்போ குறைஞ்சிரும் இப்போ குறைஞ்சிரும் நினச்சி நினச்சி நினச்சே கடுப்பாகும் தெரியுமா. அப்புறம் அது நம்மளை ஒரு வழியாக சோதிச்சு அப்புறமா தான் சில் காற்று அடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு September 2 ஓகே, எது எப்படியோ சந்தோஷம், நம்ம தான் கொஞ்சம் ஃபேன் கிட்ட இருக்கோம், அதனால வருத்தப்படுறதுக்கு இல்லை. எதிர்நீச்சல் படத்துலேருந்து பாட்டு நம்ம ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM. திஸ் இஸ் தோ ஈவினிங் கோடா கேப்.

0: சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, டுபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP 1 Dubai.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. ரத்திமா, ஏ ரத்திமா, விட்டுட்டு பொரிய ரத்திமா. இப்போதான் வந்து புதுசாக சாய பியங்கரோட அடுத்த இண்டிபெண்டன்ட் பாட்டு இறங்கியிருக்கு, நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இப்போ எப்படின்னா, நம்ம நிறைய பாட்டு கேட்குறோமா. முன்னாடி வந்து ஐ திங்க் ஒரு 20 இயர்ஸ் பேக்கெலாம் சினிமாவில் மட்டும்தான் நிறைய பாட்டு வரும், இண்டிபெண்டன்ட் சாங் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காது. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பிரதானமான ரீசன் வந்து ரேடியோ டிவி தவிர வேறு எந்த மீடியமுமே இல்லை அந்த பாட்டெலாம் போட்டு பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சினிமானா படம் எப்படியும் மக்கள் தியேட்டரில் பார்த்துருவாங்க, ஒன்று ரெண்டு பாட்டு மக்களுக்கு பிடிச்சிரும், அதனால் வந்து படத்தை அந்த பாட்டை டிவியில் போடுவாங்க, அதனால் அடிக்கடி நம்ம கேட்போம். ப்ளஸ் எப்பவுமே பிரதானமாக ஒரு பெரிய ஒரு ஒரு இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அண்ட் மணி சர்மா, பரத்வாஜ் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா, தேவா, அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இவங்கெலாம் வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களாம் வந்து படத்துக்காக மெயினாக பாட்டு போடுவாங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்ன்றது, இண்டிபெண்ட் பாட்டுன்றது பெருசாக முன்னாடி இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக அந்த இண்டிபெண்ட் மியூசிக்குங்கிற பேரே வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஜாஸ்தியாக கொண்டு போய் சேர்த்தது ஹிப்ஹாப் தமிழா. ஆனால் இப்போ சன் டிவியில் வந்து ஒரு இந்த இளமை புதுமை மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டு. அதில் அது எப்படின்னா டாப் 10 சாங்ஸ் மட்டுமே, அதாவது பாட்டு அந்த வாரத்தில் ஆறு அந்த மாதத்தில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சோ அதில் இருக்கிற பாட்டை டாப் 10 எடுத்து போடுவாங்க. அதில் பாட்டு ஃபுல்லால் போட மாட்டாங்க, ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் போடுவாங்க அந்த பாட்டு, அவ்வளோதான் நம்ம கேட்கவே முடியுமே. அண்ட் கடைசியாக அதில் வந்து அடிஷ்னலாக போனஸ் பாப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அந்த பாப் சாங்லாம் நம்ம வந்து அந்த 30 செகண்ட் டிவியில் கேட்டால் தான் உண்டு. நம்ம என்ன பண்ணால் போய் நேரில் நம்ம வந்து சிடி கடையில் போய் உட்காந்து இந்த பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி வாங்கினா தான் அந்த பாட்டை கேட்கவே முடியும். ஸோ அதில் பாட்டு சப்போஸ் நல்லா இருந்து அப்படி ஹிட் ஆனால் தான் உண்டு. இந்த சுராங்கணி இந்த பாட்டு, அப்புறம் இன்னும் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் மட்டும் நம்ம எடுத்து சொல்லிட முடியும். இந்த மாதிரி பாட்டெலாம் சினிமா பாட்டை தாண்டி ஹிட் ஆச்சு அப்படின்ட்டு. பட் டுடே அப்படி கிடையாது, இட்ஸ் வெரி ஈஸி டு ரிலீஸ் அண்ட் லாட் ஆஃப் சாங்ஸ். ஸோ இதோட விளைவு என்னென்னா, நிறைய பாட்டை வேறு வேறு லாங்குவேஜ்லேயும் இப்போ நம்ம நிறைய கேட்குறோமா, அதனால் ஒரு சில பாட்டெலாம் கேட்குறப்ப இது அங்கேருந்து அந்த பாட்டோட ஃபீல் வருது, இந்த பாட்டோட ஃபீல் வருதுன்ற மாதிரி நமக்கு எப்படி உள்ளே வந்துடுது. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தியர்லாம் அலோ பொலையிலோ சம்திங் ஏதோ ஒரு பாட்டு கேட்டிங்களா நீங்கள் ஜெயிலர் 2லேருந்து, அதில் நடுவில் ஒரு சில லைன்ஸ் வருமா, அது கேட்குறப்போ எனக்கு இந்த ஜெயிலர் 1ல தமிழ்நாடுவாங்களா என்ன பாட்டுது, காவாலா, காவாலாவில் வர ஒரு சில லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி, கூடவே சேர்ந்து இந்த பாட்டு பாடிட்டே இருந்துட்டு அப்படியே வந்து காவாலா பாட்டு மிக்ஸ் பண்ணால் அது மேட்ச் ஆகுது. இப்போ ரதிமான்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, இப்போ அப்படி நீங்கள் எப்படியே நம்ம ரேடியோவில் கேட்பீங்க, இல்லாட்டி கேட்டுருவீங்க ரீல்ஸில் போட்டு தள்ளிடுவாங்க, அடுத்த ஒரு மாதத்துக்கு இந்த பாட்டு தான் ஓடும். ஸோ எனக்கு இது கேட்குறப்போ இந்த பவழமல்லி அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது, அதுக்கப்புறம் கருப்பு படத்தில் வந்து காடு மோடு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இது வந்து இது நம்மளே மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறோமா, இல்லை நமக்கு வந்து மியூசிக் ஞானம் லைட்டாக வளர்ந்துருக்கா, இல்லை உண்மையாகவே அப்படி தான் இருக்கான்னு எனக்கு இன்னும் ஒரு டிசிஷனுக்கு வர முடியல. பட் எனிவேஸ் ரைட் நோ வாலி படத்துலேருந்து யூ ஹேவ் அ நைஸ் யூனிக் சாங் இன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணத்தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th 5000 திரம்ஸ் வர்த் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் 2000 திரம்ஸ் வர்த் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரீ கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
0: அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: டைம் இல்லாதனால வாட்ஸ்அப்பில் யாராவது எதாவது பாட்டு கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்போ கேட்டிருக்காங்க. ராதா வந்து நல்ல நீ தாண்டி வஸ்தி பொண்ணா அந்த பாட்டு வேணும்னு கேட்டாங்க. ஏன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ராதா ஐ டோன்ட் நோ இஃப் யூஆர் ஸ்டில் லிசனிங் டு அஸ் பட் ஸ்டில் நீங்கள் கேட்ட பாட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு. உங்களை அஞ்சு மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன்.
1: த ஈவினிங் கரெக்ட் பிரசென்டட் பை விஎன்சிடி குளோபலின் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. மீட் த டீம் ஆன் சண்டே August 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. ப்ராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்புக்கும் இன்று மிகப்பெரிய கருப்பு நாள் என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அடி விழுந்துள்ளது என்று அவர் கூறினார். தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கும் பெரிய அடி விழுந்துள்ளது என்று கூறினார். மிக குறைந்த மக்களுக்கு பாதிப்பு என்பதால்தான் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். பரந்தூர் தவிர மற்ற இடங்களில் விமான நிலையம் அமைத்தால் அதிக பாதிப்பு ஏற்படும் என்பது தெரிய வந்தது என்றும் கூறினார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது தமிழ்நாட்டின் சொத்தாக இருந்திருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க இடத்தேர்வு என்பது எளிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல என்றும் அவர் கூறினார். பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து பல கட்ட ஆலோசனைக்கு பிறகே மத்திய அரசிடம் இருந்து அனுமதி பெறப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய

0: நாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவை தளர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்திய கோதுமை மற்றும் கோதுமை மாவு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பெயரிடப்பட்டுள்ள எரிக் எஸ் மயர் தனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக இன்று கொழும்பை வந்தடைந்தார். இலங்கைக்கான 29வது அமெரிக்க தூதுவராக சேவையாற்ற உள்ள எரிக் மயர் இலங்கையில் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துவது தனக்கு கிடைத்த கௌரவம் என்று தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் பலமான ஜனநாயக அத்திவாரத்தின் அடிப்படையில் உறவுகளை மேலும் கட்டி எழுப்ப எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷார்ஜாவின் அலி பின் அபி தாலிப் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சாலை பணிகள் காரணமாக அலி பின் அபி தாலிப் சாலை ஆகஸ்ட் 29 வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று ஷார்ஜா அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். வாகன ஓட்டுநர்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணத்துக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் பொருளாதார அழுத்த நடவடிக்கையில் இணையும் நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார அழுத்த நடவடிக்கையில் இணையும் நாடுகள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி இன்று நடைபெற்ற வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எந்தவொரு நாடும் ஆதரவளிப்பது அல்லது ஒத்துழைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருக்கும் நாடுகளுக்கு அதன் சொந்த விளைவுகள் நிச்சயம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இன்றைய போட்டியில் தனது 1வது இனிங்ஸை நிறைவு செய்த இந்தியா 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 3 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பில் கமல் மிஷாரு 5 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கஸ்யூரா மற்றும் லீவாவில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 46 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 44 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 42 மற்றும் 39 டிகிரி செல்சியஸ் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். 89.4

0: ரத்திமா. ஏ ரத்திமா, கொஞ்ச நாளைக்கு இனிமே இந்த பாட்டு தான் நான் பாடுவேன். வெல்கம் பேக், நம்ம பிராவோ. யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 5:11 ஆச்சு, 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனையோ பேருக்கு 5:30 ஆஃபீஸ் முடிஞ்சிடும், 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிகிற உங்களுக்கு ஆன் பேப்பர்ஸ் 6 மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு வெளில போனோம், ஓகே ரைட்டு. ஆனால் மென்டலி நீங்கள் 4:45 வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, கரெக்டா? எனக்கு அன்னைக்கிலிருந்து, அதாவது எல்கேஜி படிக்கிறதுல இருந்து இன்னைக்கு 7 வயசாச்சு. ஓகே, எனக்கு உங்களுக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை. அதனால எத்தனை டாங்கி வயசானாலும் இந்த எல்கேஜிலிருந்து இப்போ வரைக்கும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாட் மட்டும் கான்ஸ்டன்ட். அதாவது என்ன, நீ வந்து வேற எதை வேணாலும் நினைக்கலாம், ஆனால் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்துட்டாலே ஒரு மாதிரி, அப்பாடா அப்பா ஓகே வேலை இப்போ முடிச்சிருவேன், அப்புறம் அவ்வளோதான், கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் வேலை இருக்கும், போவோம், சில பேர் சமைப்பாங்க, இல்லை சில பேருக்கு அதுக்கப்புறம் வேறு சில வேலைகள் இருக்கும். ஆனால் வேலையிலேருந்து வீட்டுக்கு போகணுங்கிற தாட் வந்து என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, சரி, எனக்கு இப்போ என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக ஒரு 8 ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுவேன், சரியா? கிளம்பி இப்போ வீட்டுக்கு போகணுன்ற தாட் எனக்கு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அப்படின்னா, வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துருப்பேன் நான், ஃபோன் ஒண்டுவேன் கொஞ்சம் நேரத்துக்கு, இல்லாட்டி டிவி பார்த்துட்ருப்பேன். இதுதான் வந்து ஒரு எக்ஸைட்டிங் பார்ட் டு கோயிங் ஹோம், ஆஃப் கோயிங் ஹோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கோ இல்லை ரூம்க்கோ போகணும் அப்படின்ற தாட் வந்து உங்களுக்கு வரும் இல்லை, தினம் வரும் இல்லை? ஆமாம், உங்களுக்கு இந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறப்ப உங்களை எக்ஸைட்டிங்காக வச்சுக்கிற மேட்டர் என்ன? இது சும்மா சொல்லுங்களேன், இன்றைக்கி சும்மா ஜாலியாக இன்றைக்கி பேசுவோம், சரியா? சும்மா ரெகுலராக டாபிக் பேசி பேசி எனக்கு வந்து போர் அடிக்குது. அதனால் நான் இதனால தான்ப்போ எனக்கு வீட்டுக்கு போகணுன்ற தாட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இல்லாட்டினா நான் வீட்டுக்கு போகணும் நினச்சா என்னை வந்து ஜாலியாக வச்சுக்கிறது தான். சில பேர் எப்படின்னா காலையிலே சமைச்சு வச்சுருவாங்க, வச்சதுக்கப்புறம் இல்லை நைட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணி வச்சுட்டு அப்பா நைட்டுக்கு போய் நிம்மதியாக அதை சாப்பிட்டு தூங்குவோன்ற தாட்ஸ் இருக்கும். சில பேருக்கு எப்படின்னா ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ பகல் ஃபுல்லாக பார்க்க முடியாது, அப்போ நேற்றுக்கு 2-3 எபிசோடு முடிச்சிட்டேன், இனி 4 எபிசோடில் இன்னாக்கும் தெரியலையே, அதை போய் பார்த்துடலான்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கும். வீட்டுக்கு போகணுன்ற தாட் உங்களை ஏன் வந்து ஜாலியாக்குது இன்னைக்கு, அது கேட்கலான்னு இருக்கேன் நான். வணக்கம்.
1: குட் ஈவினிங் சார்.
0: ஓகே சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்கு ஏன் சார் இந்த மாதிரி தாட் வருது?
1: இல்ல, தாட் ஆக்சுவலா வராது. தி திங் இஸ் தட் வேலை விஷயம் வரும்போது, பர்டிகுலர்லி இந்தியன்ஸ் ஃப்ரம் தி சவுத், அதாவது தெற்குல இருந்து வரும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, we don't look at the clock. எங்க சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனி இருந்தாரு, கிளாக் வாட்சர்ஸ் ஆர் நாட் வாட்ச் ஃபார் ப்ரொமோஷன், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்
0: வேர்ட் சொன்னாரு.
1: அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆக்டிவிட்டி பாக்கணுங்கிற ஒரு ஒரு கமிட்மெண்ட். அதாவது
0: அதெல்லாம் கட்டு சார், இப்போ நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்ப வீட்டுக்கு போன்ற தாட் வந்து உங்களுக்கு ஜாலியாக்குதா இல்லையா?
1: இருக்கு, டெஃபினட்டா இருக்கு.
0: என்ன மேட்டர், வாட் இஸ் வெயிட்டிங் அட் ஹோம், அதான் கேக்குறேன்.
1: சில்ட்ரன் ஆர் தேர் அட் ஹோம், சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, அவளை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போய் சாமான் வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு.
0: வீட்டுக்கு போனா பசங்களை பாக்கலாம்ன்ற தாட் தான் மெயின், இல்ல?
1: எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி.
0: அனந்த்குமார் சார், என்ன பண்றீங்க? பேங்க்ல வேலை சேர மாதிரி இருக்கீங்க நீங்க பேசுறது கேட்டா?
1: இல்ல இல்ல, நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனில இன்ஜினியரிங் மேனேஜரா இருக்கேன்.
0: சூப்பர் சார், பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க.
1: பரவாயில்ல சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சார். பரவாயில்லன்னு ஏன் சொன்னாரு? பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க தான் நான் கேட்டேன். சரி, அவருக்கு வேற மாதிரி கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, காற்று வெளியீடையிலிருந்து ஒரு பாட்டம், தானா சேர்ந்த கூட்டத்தும் கூடத்திலிருந்து இன்னொரு பாட்டு உங்களுக்காக வருது. வாட் எக்ஸைட்ஸ் யூ டு கோ ஹோம், அவ்வளோதான். அது வந்து இங்கே நீங்கள் வந்து ஒரு 5 ரூமில் தங்கியிருக்கலாம், தனியாக நீங்கள் என்ன மாதிரி தனியாக ஒரு வீட்டில் இருக்கலாம், ஃபேமிலியோடு இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு போகலான்ற தாட் வந்து அப்போ ஒரு மாதிரி, அப்பா ரிலாக்ஸ் போகணும் நம்மளை. அது ஏன் நடக்குது, உங்களுக்கு என்ன அந்த மாதிரி பர்சனல் ரீசன் என்னங்கிறத சும்மா சொல்லுங்கள். ஓகே, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 தான் இருக்கு. பேக் டு பேக்கு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: For details, call 056-415-4242.

0: ஒன்னையும் வெயிட் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: வெல்கம் பேக். நான் பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தி வேர்ல்ட் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான். ஓகே, எல்கேஜி படிக்கிறதுலேருந்து எப்போ, அதாவது நமக்கு எப்போ வந்து அம்மா அப்பா அப்படின்னு பேச வந்ததோ, எப்போ லைட்டாக விவரம் தெரிய ஆரம்பிச்சதோ, அப்போ இருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்டலு, வெக்கேஷனு, அதுக்கப்புறம் வேலை, வேறு கண்ட்ரி, என்ன எங்கே இருந்தாலும் கடைசியில் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து எப்போவுமே நம்மளை எக்ஸைட்டடாகவே வச்சுருக்கோம். சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். இப்போ நீங்கள் 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, டக்குன்னு வீட்டுக்கு சிட்டாக பறகுறீங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போகிறத நினச்சா எது உங்களை பயங்கரமாக எக்ஸைட் பண்ணும்? நீங்கள் ரொம்ப நார்மலாக சொல்லலாம், நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக சொல்லணும், இமோஷனலாக சொல்லணும்னு இல்லை. ஏன் வீட்டில் என் குழந்தைங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே நேரம் இல்லை, நான் காலையில் ஒரு 4 எபிசோட், நான் அப்படி தான், நான் அந்த 3 Body Problem ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கேன்னா, அதில் 3 எபிசோட் முடிச்சிட்டேன், 3வது எபிசோட் முடிய போகுது, அதுக்குள்ளே டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டேன் இன்றைக்கி வரேன். நான் இன்னைக்கு காலைல தான் வர ரீச் ஆனேனா, அதனால் நான் இப்போ நைட்டு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 எபிசோட் பார்க்கலான்ற ஒரு தாட்டில் இருக்கேன் நான். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன? வணக்கம்.
3: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ரெகுலரா பேசுற வாய்ஸ் மாதிரி இருக்கே.
3: ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், என்னடா திருப்பி திருப்பி கேக்குற. முபாரக்.
2: உங்களுக்கு என்ன இந்த மாதிரி?
3: எனக்கு வந்து 2 விஷயம் ப்ரோ. 1, ஃபர்ஸ்ட் பையன் தான். சோ அவர் வந்து பயங்கர டாடி பாய், தி கோர் டாடி பாய். சோ டெய்லியும் வீட்டுக்கு போன உடனே அவர் டெய்லியும் ரூம்ல உள்ள டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாரு.
2: என்னோட அம்மா கேட்டா வந்து இப்போ சண்டைக்கு வர போறாங்க.
3: சோ ஒளிஞ்சுப்பாரு. சோ நான் போய் கண்டுபிடிக்கணும், பட் டைரக்டா கண்டுபிடிச்சிட கூடாது. பண்ண அழுவ ஆரம்பிச்சிடாரு. எங்க அவர் பேரு முபீன். அவரு எங்கடா முபீனா காணும்.

0: எங்கடா மூவினா காணும் அவர் கண்ணை பார்த்துட்டே கேட்கணும், சிரிச்சுக்கிட்டே நிப்பாரு. அது ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு என்ன செய்யணும்னா, இங்கதான் இருக்கியாடான்னு கேட்டா ஒரு கிளுகிழுப்பும் ஒரு ஆனந்தத்தோட ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாரு. அது ஃபர்ஸ்ட் விஷயம். அது முடிஞ்ச உடனே என்னன்னா, அம்மாக்கும் பையனுக்கும் காலையிலேருந்து நடந்த சம்பவத்துல சண்டைய நாயங்க
1: ஆரம்பிச்சிருவாங்க.
0: முபா மம்மி இப்படி சொல்லிட்டா, அவ இப்படி சொல்லிட்டா, நான் ஏன் அடிச்சேன் தெரியுமான்னு. அது ஒரு 5 நிமிஷம் பஞ்சாயத்து போகும். இது ரெண்டுலத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேகையே கழட்ட முடியும், சாக்கையும் கழட்ட முடியும்.
1: பேசும்போது இந்த படத்துல நல்ல ஹாப்பியான சீன்ஸ் எல்லாம் வரும், அடே இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு தோணும் எனக்கு. சோ
0: பெஸ்ட் ஃபீலிங், நம்ம சில விஷயம்லாம் நம்ம வி கேனாட் எக்ஸ்பிரஸ் அன்டில் வி எப்படி நம்ம அனுபவிக்கிற வரைக்கும். ஸோ அதுவும் பையன் வந்து பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சில சுச்சுவேஷன்லாம் டோட்டலா அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நமக்கு எப்பயுமே ஒர்க் பாத்தீங்கன்னா எனக்கு ஹை லெவல் ப்ரெஷர் இருக்கும், எனக்கு வேலையே when there is a issue I need to clear that it out. ஓகே,
1: ஸோ
0: அப்ப ஹை லெவல் ப்ரெஷரா இருக்கும். பட் எல்லாம் முடிச்சிட்டு அது சில நேரத்துல முடியும், சில நேரத்துல முடியாத, நீட் டு கண்டினியூ டுமாரோ. அந்த அப்செட்ல வீட்டுக்கு போகும்போது ஓடி வந்து புடிச்சிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஒரு விளாண்டு இருக்கும் போது இட் எவ்ரி திங் வில் ஃபிளை அவே. ஓகேடா இதுக்காகவே ஓகேடா எவ்வளவு செலவு பண்ணாலும் கூடியதா இருக்கணும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட் வில் சேஞ்ச்.
1: எத்தனை வயசு ஆகுது பையனுக்கு?
0: இப்போ 3 இயர்ஸ் 2 மந்த் ஆகுது.
1: 3 இயர்ஸ் அண்ட் 2 மந்த்ஸ். பேர் என்ன சொன்னீங்க? முபின். அவருக்காக அவர் மாதிரி பசங்களை மிஸ் பண்றீங்களோ உங்களுக்காகவே பாட்டு கேட்டு. ஆல் தி டாடிஸ் அண்ட் மம்மிஸ், தி சாங் இஸ் ஃபார் யூ. பேரண்ட்ஸ் மட்டும் கேளுங்க, சிங்கிள் பசங்க அடுத்தடுத்த பாட்டு வேற ஒரு பாட்டு வருதுரா. இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: குளோபலின் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. மீட் தி டீம் ஆன் சண்டே ஆகஸ்ட் 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
1: தமிழ் 89.4. 91 போடு.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டா போதும், யாரெல்லாம் நமக்கு வாழ்க்கையில தெரியுமோ எல்லாரையுமே பாத்துடணும். அப்படிதான் வந்து இங்கிருந்து ஊருக்கு போனா நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன அதாவது நம்ம இங்கிருந்து ஊருக்கு போறோம், சரியா? ஒரு ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம வந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சிடும், நம்ம சொல்லுவோம், ஆனால் சில நேரம் பார்க்க முடியாது. ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், உலகத்திலே கெட்ட நீதான்டான்ற மாதிரி பிராண்ட் பண்ணிடுறாங்க நம்மளை. வணக்கம் சார். ஹலோ ஹலோ ஹலோ,
1: கேக்குதா?
0: ஆ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்குதா?
1: ஆ, கேக்குது.
0: ஆ, பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அருள் ப்ரோ.
0: அருள் உங்க பேரு, போடு. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன எதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து 5 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன வேலை செஞ்சாலும், எங்க படிச்சாலும், எங்க இருந்தாலும் வீட்டுக்கு போகணுன்ற தாட் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது உங்களை எதை எக்ஸைட் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கும் சொல்லுங்க. சில பேர் வந்து குழந்தைங்கன்னு நாங்கள் இப்போ எனக்கு எப்படி திருமணம் வந்து சீரீஸ் பார்த்துன்னு இருப்பேன். சரியா, 3 எபிசோட் பார்த்துருப்பேன். 4வது எபிசோட்ல என்ன நடக்கும், நைட்டு சீக்கிரம் போகணுமே அப்படின்ற மாதிரி நான் வேகமாக வீட்டுக்கு போவேன். அதுக்கு வேண்டி உங்களுக்கு என்ன அந்த மாதிரி?
1: ஆக்சுவலி எனக்கு வந்து, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஈவினிங் போகும்ல, ஸ்கூல் முடிச்சு,
0: சரி,
1: அம்மா வந்து அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வைப்பாங்க.
0: யோ, நீ இப்ப சொல்லியா? சின்ன வயசு இருக்கட்டும்.
1: ஓ,
0: யோசிக்கிறாரு இப்பதான்.
1: இப்ப ஒர்க்ல இருக்கும்ல, ஒர்க் முடிஞ்சானே போகும்போது ஒண்ணு சொல்லவா?
0: சொல்லுங்க. நீங்க கேஷ், நீங்க சாதாரணமா ஏதாவது சொன்னா கூட ஓகேதான்.
1: இப்போ ஒர்க் முடிஞ்ச உடனே நாங்க ஜிம் போவோம், ஒரு டெய்லி போவோம்.
0: எங்க எங்க ஆக்சுவலி எங்க ஒர்க் பண்றீங்க?
1: அபுதாபில.
0: ஓ, ஓகே ஓகே. சோ ஜிம் வந்து கிட்டேவா?
1: ஆ, பக்கத்துல இருக்கு.
0: சூப்பர், ஐ அப்ரிஷியேட் இட். எவரிபடி ஷட் கோ டு ஜிம் எவ்ரி டே.
1: ஆக்சுவலி நான் டிரைவர். இப்போ 4 o'clock டியூட்டி முடிஞ்சனா 4:30 எல்லாம் கேம்ப்ல இருக்கும் போது கொஞ்சம் வேகமா போவோம் ஜிம் போறதுனால.
0: ஏ, ஓகே. அங்க இருந்து ஜிம் கிட்டயா?
1: இல்ல, கேம்ப்க்கு போயிடு, அங்க இருந்து 5 மினிட்ஸ்ல ஜிம்.
0: ஏ, சூப்பர் பா. சரி, ஓகே. ஜெனரலா வந்து நீ எத்தனை வருஷமா யூ ஹேவ் பீன் வர்க்கிங் அவுட்?
1: அப்படியா?
0: ஓகே. நீங்க அது இந்த டாபிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா, இந்த ஷோக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா?
1: இல்ல, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான்.
0: அப்படியா? ரிகார்டிங்
1: இல்ல, இது இப்ப லாஸ்ட் ஓவர் ஆல்ட்ட கால் பேசும்போது இந்த சிங்கிள்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி சொன்னீங்கல்ல, கேட்காதீங்கன்னு.
0: என்னது, என்ன சொன்னது? கேட்காதீங்க நான் சொன்னா?
1: அந்த பாட்டு வச்சீங்க சொன்னீங்கல்ல.
0: ஆமா, பாட்டு
2: என்னோட பெரிய

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu. Matrum
4: there is no place like home, there's no home like that.

0: வணக்கம், வெல்கம் பேக். திஸ் இஸ் பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யூஏ வந்து ஒரு சில புது டாக்ஸ் சேஞ்சஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா ஃபார் த கமிங் மந்த்ஸ். ஸோ இப்போ தான் வந்து படித்தேன், அதை பற்றி நம்ம 7 மணிக்கு மேலே பேசுவோம். அண்டு இந்த 32 கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கு நடுவில் இந்த ப்ரொடக்டிவிட்டி ஏஐ ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நிறைய இப்போ வந்து ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், ஸோ இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ரொம்ப முக்கியமான ஒரு 32 கவர்மெண்ட் என்டிட்டிஸ். ஓகே, ஸோ அங்கே இப்போ ஒரு சில டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த பட்டனை போடாமே பேசணும்.
1: UAE brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, அங்க வந்து இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் என்டிட்டிஸ்லயே வந்து டாப் ப்ரையாரிட்டியான வேலைகள்லாம் இருக்கும்லாம். மந்த்லி வந்து இந்த பில்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் மேனுவலாக இருந்தது முந்தைய காலத்தில், அப்புறம் டிஜிட்டலி மாறிச்சு. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இப்போ நிறையா ஏஐயை இன்க்ளூட் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி ஏஐ ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்னா வாயை வர மாட்டேங்குது. ஓகே, ஏஐ ப்ரொடக்டிவிட்டி ஏய் இதான் இது ஏஐ ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம், அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட். ஓகே, லெட் மீ ஆட் ஒன் மோர் வேர்ட் இன் மை வொகாபுலரி தட் ஐ கான்ட் ப்ரொனவுன்ஸ்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: டே தம்பி, உனக்கு செம்மையாக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தான் வந்து ஒருத்தர் ஃபோன் அடிச்சார். என்ன, நீங்கள் வந்து ஃபேமிலி மக்களுக்கு மட்டும்தான் பாட்டு கொடுப்பீங்களா? ஏன் வந்து சிங்கிள்ஸ்க்கெல்லாம் பாட்டு தர மாட்டீங்களா அப்படின்னாங்க. அவ்வளோதானே, சிங்கிள்ஸ்க்கு ஏன் பாட்டு இல்லாமல்? ஏகப்பட்டபடியே நமக்கு தானே நிறைய பாட்டு இருக்கு. இந்த ஃபேமிலி மேன்ஸ், அப்புறம் வந்து குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்குலாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 2 பாட்டு 3 பாட்டு இருக்கும். சிங்கிள்ஸ்க்கு தான் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. அதனால் அப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. 6 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம். திஸ் இஸ் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அரை மணிநேரத்துக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்க்காக பாட்டு வந்துச்சு, இப்போ வெறும் சிங்கிள் பர்சன்களுக்காக மட்டும் வந்துட்டுருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணடா தம்பிகளா. நிகழ்ச்சி உனக்கும் தம்மா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: ராசல் கைமா மற்றும் துபாய் இடையே பயணிக்கும் பொதுமக்களுக்கு கூடுதல் போக்குவரத்து வசதியாக தினசரி பேருந்து சேவைகள் ஒவ்வொரு மார்க்கத்திலும் 19 அதிகரிக்கப்படுகின்றன. ராசல் கைமா போக்குவரத்து ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கால அட்டவணை ஆகஸ்ட் 24 முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய அட்டவணையின்படி இரு அமீரகங்களுக்கும் இடையிலான பேருந்து சேவைகளின் இயக்க நேரம் நீட்டிக்கப்படுவதுடன் கூடுதல் நேரடி சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ராசல் கைமாவில் இருந்து துபாய்க்கு முன்கூட்டியே புறப்படும் பேருந்து சேவைகளும் துபாயில் இருந்து ராசல் கைமாவுக்கு திரும்புவதற்கான தாமதமான இரவு நேர சேவைகளும் பயணிகளுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: மாஸ்கோவின் மூர்க்கத்தனமான அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் ரஷ்யா மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னஹாம் தெரிவித்தார். பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் தனது முதல் அதிகாரப்பூர்வ யுக்ரைன் பயணத்தை மேற்கொண்டுள்ள பர்னாம் யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதில் பிரிட்டன் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஒத்துழைக்க தயாராக உள்ள நாடுகளின் கூட்டணி கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்க உள்ளார். இதனிடையே யுக்ரைன் தனது சொந்த நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரித்துக் கொள்ள உதவும் தொழில்நுட்ப வரைபடங்களை கீவிடம் பிரிட்டன் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களை பொறுத்தவரையில் தாவைக்க அரசு அரசியலை விடுத்து மக்களின் நலனையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் மனதிற் கொண்டு முதல்வர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை விமான நிலையத்தின் அதிகரித்து

0: இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சந்திப்பில் இந்தியா ரஷ்யா இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இருநாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள், அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் அவர் கலந்துரையாடினார். 2027 ஆண்டிற்குரிய பாடசாலை பரீட்சைகள் நடைபெறும் திகதிகளை பரீட்சை திணைக்களம் பரீட்சை ஆணையாளர் இந்திகா குமாரி லேனையே அறிவித்துள்ளார். இதற்கமைய 5 தர புலமை பரிசல் பரீட்சையை 2027 ஆகஸ்ட் 1 திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை 2027 ஆகஸ்ட் 3 முதல் 2027 ஆகஸ்ட் 28 வரை நடைபெறும். பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை 2027 அக்டோபர் 24 திகதி நடைபெறவுள்ளது. இதேவேளை காபோதா சாதாரண தர பரீட்சையை 2027 டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 17 வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: 89.4 Tamil FM.
3: 89.4
1: Star of the Month.
4: Hello everybody, this is DSP.

0: the evening, Karak.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply. August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ், 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக் அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்சா பிரான்சஸ்ல டேக் அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர் துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக் அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இந்த மில்க் பிக்கிஸ்ல வந்து இந்த கண்ணு மூக்கு வாய் வச்ச பிஸ்கட் ஒன்று இருக்கு, சரியா? அது எப்போ அந்த பிஸ்கெட்டை பார்த்தாலுமே எனக்கு வந்து ஸ்கூல் ஞாபகம் வந்துடுது. அது எப்படிதான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் அந்த ஷேப்பை அந்த டேஸ்ட்டை மாற்றாமல் வச்சுருக்காங்கல்ல, தட் இஸ் ஆல்சோ கீப்பிங் அவர் சைல்ட்ஹுட் அலைவ். நம்ம பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, ஓகே. நீ வந்து எதை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா, சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து எல்கேஜி, அதான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இப்போ வந்து 7 டாங்கி ஏஜ் ஆச்சு எல்லாத்துக்குமே, எனக்கு, உங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு, அவருக்கு, எல்லாத்துக்கும் தான். ஆனாலுமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்டா அப்பாடா அப்படின்னு இருக்கும். அதாவது வீட்டுக்கு போகிறோன்ற தாட்டே நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை, ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஆனால் அப்படி எக்ஸைட் ஆகிறதுக்கு எதாவது ரீசன் இருக்கணும்ல, லைக் வீட்டுக்கு போனால் அப்படியே ஒரு அரை மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கலாம், எதுவும் வீட்டுக்கு போனால் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும். சில பேருக்குன்னா என் பையன் இருப்பான், என் பொண்ணு இருப்பா, போய் அவங்களும் விளாடணும், இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கும். எனக்கு எப்படின்னா வந்து நான் எதாவது சீரீஸ் பார்த்துட்ருப்பேன், அது பாதியிலே விட்டுட்டு வந்துடுவேன், காலையில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மீதி போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே உட்காந்தே போகலாம், ஃபோனில் பார்க்க முடியும், ஆஃபீஸில் பார்க்க முடியும், ஜிம்மில் பார்க்க முடியும், ஆனால் இல்லை, வீட்டில் போய் நம்ம ஸ்பேஸில் உட்காந்து அப்படி பார்த்தா தான் ஜாலி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன, What excites you when you think about நான் வீட்டுக்கு போறேன்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மிஸ்டர் பிராவோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. என்ன போன் எடுக்கும் போதே அச்சுன்னு தும்மிட்டே எடுக்கிறீங்க, என்னாச்சு?
1: கொஞ்சம்
0: இருமல். ஓ, நான் வந்து சுப்பா எனக்கு அப்படி கேட்டுச்சோன்னு நினைச்சுதான் கேட்டேன். உங்க பேரு?
1: என் பேர் வந்து இப்ராஹிம்.
0: இப்ராஹிம்க்கு என்ன இந்த மாதிரி?
1: எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பசங்க இங்கதான் இருக்காங்க, ரெண்டு வந்துட்டு பொண்ணுங்க, ஒருத்திக்கு வந்துட்டு 5 இயர்ஸ்,
0: சொல்லுங்க.
1: ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 2 மணிக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, வீட்டுல கேமரா இருக்கு, கேமரால இருந்து வந்துட்டு ஹாய் போ வந்துட்டேன் போ அங்க அப்படி இப்படின்னு நான் அப்புன்னு கூப்பிடுவேன். அப்பா ஒரு இந்த பாகிஸ்தானிங்களா கூப்பிடுவாங்க, தெரியுங்களா?
0: சரி,
1: பாகிஸ்தான்ல வந்து அப்போ அப்படின்னு எங்க இருக்கீங்க, ஏஜ் இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு போன் எடுத்துட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிடுவோம், வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
0: வீடியோ வேலையில இருக்கும் போதே?
1: ஆமா, வேலையில இருக்கும் போது வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அப்படியே பேசிட்டே இருப்போம். அதே மாதிரி ஈவினிங் வரது வர வரைக்கும் வந்துட்டு வீடியோ கால்ல இருந்தே பேசிட்டே வந்துட்டே இருப்போம். அந்த வீட்டுல வர வரைக்கும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாத்தீங்களா, என் பொண்ணு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா
0: அப்படின்ட்டு,
1: அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட அப்படியே வீட்டுக்கு வர்றது. அப்ப வந்துட்டு வந்து பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு ஒரு ஹைடன் ஸ்டிக் மாதிரி விளையாடுவாங்க, போயிட்டு எங்க ஒளிஞ்சிக்கிறது. ஒளிஞ்சிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஓகே, நம்ம பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ண போறா தெரியலையே அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒரு எதிர்பார்ப்போடவே போறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா.
0: That, so that is what excites you. ல
1: அம்மா கண்டிப்பா.
0: Oh my god, okay. பரவாயில்லையே. யூஸ்வலாக வந்து தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, ஸோ நான் அதான், ஸோ பீப்புள் ஹூ ஆர் அன்மேரிட் வில் நெவர் கெட் திஸ் ஃபீலிங். இல்லை
1: கண்டிப்பாக, யூனோ லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது.
0: ஐயோ,
1: ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக, ஏன்னா ப்ராவோ நீங்கள் வந்துட்டு ஒரு மேரேஜ் ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்க.
0: ஓகே,
1: அந்த
0: இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னாலுமே அந்த ஐடியாவை நீ சந்தோஷமா இருக்கணும், நீ உனக்கு சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஐடியாவை ஹாப்பினஸ் சந்தோஷத்துல தான் இன்வெஸ்டே பண்ணணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க தெரியுமா, நாங்களாம் கொடுமை அனுபவிக்கிறோம்ல, நீ அனுபவி அப்படின்னாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன், என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, கொடுமை அது, நீ எல்லாம் இருக்க தானே செய்யும், கொடுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும், ஜாலி இருக்கும், எல்லாம் இருக்க தானே செய்யும். ஆனால் ஓகே, ரைட்டு, ஓகே, ஐ ரியலி லைக் திஸ் கான்வர்சேஷன். மெட்ராஸ் படத்துலேருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக வருது. ஓகே, எங்கள் அம்மா அது கேட்காம இருந்தால் சந்தோஷம்.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு.
1: brought to you by Lulu in minutes. shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆய் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: சரி சரி சரி, ஓகே. இந்த வீட்டுக்கு போறது அப்படிங்கிறது அது எப்பவுமே ஒரு ஒரு ஒரு எட்டர்னலான ஒரு ஃபீலிங் தான். அது இங்கே எப்படின்னா, வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குற அளவுக்கோ, இல்லாட்டி இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு செட்டப் இருக்கும், தெரிஞ்ச பசங்க யாராவது இருப்பாங்க, அந்த ஊருக்கு வேலை தேடி போய் அப்படியே அந்த பசங்களோடய இருந்து அந்த ரூம்லேருந்து, நம்ம ஊரில் ஜென்ரலாக பார்த்தா வாடகை ஜாஸ்தி ஊரில் இருக்கிற மாதிரி, இங்கே அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு தங்குற சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இங்கேருந்து வெக்கேஷன் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிற அந்த ஃபீலிங் கூட நீங்கள் வந்து இதில் இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நீ கேட்க ஆரம்பித்தேன் நான். இப்போ ஜென்ரலாக வந்து இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அதான் இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு தான். வேலையை விட்டுட்டு, அதாவது வேலையை முடிஞ்சு போச்சு, 5 மணி 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போய், அதாவது வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஜேர்னி, வீட்டுக்கு போய் நான் உட்கார போகிறேன் அப்படிங்கிற அந்த தாட், அது வந்து இட் ஆல்வேஸ் எக்ஸைட்ஸ். அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்பாடா ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்கள் என்னங்க என்ன வேணால் பண்ணுங்கள், ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ், ஒரு வீக்கெண்ட் எடுத்துக்கலாமே. நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்க, ஒரு 8 மணி 9 மணிக்கு படம் முடியுது, இல்லாட்டி ஒரு 11 மணிக்கு படம் முடியுதுன்னு வச்சுக்கலாமே. அதிகபட்சம் அப்பா படம் முடிஞ்சுது, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம வந்து உட்கார்ற இடம் வந்து வீடு. சில பேருக்குலாம் எப்படின்னா, இப்போ நான்லாம் அந்த மாதிரி தான். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால், இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட வீடு இங்கே இருக்குது, துபாய் ஹில்ஸில் இருக்குது, புஷ்கலீஃபா சைடு இருக்குது. ஸோ எப்படின்னா, ஜென்ரலாக என்ன சொல்ல வர அப்படின்னா, ஏ வீட்டில் இங்கே தங்குடா, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே தூங்கு, காலையில் போவோம் வீட்டுக்கு அப்படின்னுவாங்க. இல்லை, எனக்கு என் வீட்டில் போய் என் பெட்டில் படுத்தால் தான் தூக்கம் வரும். அந்த மாதிரி ஆளா நீங்கள்? நான்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான். அதாவது ஹோம் இஸ் நாட் அ ஹோம், ஹோம் இஸ் அ பர்சன். அதாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள், அந்த மாதிரி ஆள் தான் வந்து நம்மளோட வீடு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள், நம்ம வீட்டில் நம்ம புழங்குற எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதாவது எனக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னோட மக்கில் என் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த அந்த பால் டப்பாலேருந்து என்னோட மைக்ரோவேவ் ஓவனில் சூடு பண்ணி, இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ் கூடயும் நம்ம ரெகுலராக பழகிடுறோமா. ஸோ அது ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. அண்டு சில பேர் எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வீட்டிலே இருப்பாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சைக்காலஜிக்கலி. வீட்டிலே இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வீட்டிலே உட்காந்து ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். இல்லாட்டினா சரி என்ன, கொஞ்ச நேரம் வெளியே போகாமல் வீட்டில் அடங்கி ஒடுங்கிடு அப்படின்னுவாங்க எங்கள் வீட்டிலலாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதான், வீடுன்றது ஒரு வீடு கிடையாது, வீடு இஸ் அ பர்சன். ஸோ அதான் இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி எக்ஸைட் பண்ணுவோம், உங்களை வீட்டுக்கு போகணும் அப்படின்ற அந்த நினப்பே வந்து, எதை நினச்சிட்டே நீங்கள் வீட்டுக்கு போவீங்க தினமும் அப்படின்னு கேட்கும்போது, நிறைய பேர் குழந்தைங்களாம் தான் சொன்னீங்க. இப்போ நான் தனியாக இருக்கேன், இப்போ எனக்கு வந்து என் பூனை குட்டி இருக்குது, நான் வந்து தினம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என் பூனை என்ன செய்யுதுன்னு பார்ப்பேன், அவனை கரெக்டாக வீட்டுக்கு போவேன். ஸோ யா, ஹலோ, வணக்கம்.
3: ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நன்னாக இருக்கிறேன். யார் பேசுகிறீங்க?
3: ப்ரோ லக்ஷ்மன் பேசுகிறேன்.
2: லக்ஷ்மனுக்கு என்ன இந்த மாதிரி?
3: ப்ரோ ரெண்டு விஷயம், இப்பதான் வெக்கேஷன்ல இருந்து வந்த அந்த டாபிக் சொன்னா திருப்பி ஊருக்கு போகும் ஞாபகம் வந்துருச்சு.
2: கிளம்பி போக வேண்டியதுதானே,
3: இங்க வேலையில விட மாட்டானுங்களே.
2: அது அப்படிதான் ப்ரோ இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் போகணும்னு தோணும், அந்த தாட் இல்லைனா தான் என்ன இது நமக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். எனக்குலாம் பயமாக இருக்கும், ஐயோ என்ன நமக்கு மிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறேன் வீட்டான்னு இருக்கும். ஓகே தான், நல்லது தான் இந்த விஷயம். சொல்லுங்க அப்புறம்.
3: ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங், இங்க இருக்கிறப்ப எப்ப நம்ம கோயம்புத்தூர் போலான்னு தோணுது,
2: சரி
3: கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் திருப்பி எங்க எப்ப இங்க வரலான்னு தோணுது ப்ரோ, என்னன்னு தெரியல.
2: You are not the only one, okay? எனக்கும் அப்படி தோணும், என்ன 2 நாள் ஆச்சு துபாய் விட்டு வந்துன்னு இருக்கும் எனக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் குட்
3: ப்ரோ. அதாவது இப்ப எல்லாரும் பேசுறது கேட்ட, எல்லாரும் சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அவ்வளவு. அந்த வீடுன்னு சொன்னாலே ஒரு ஒரு ஒரு ஃபீல் ப்ரோ, அவ்வளவுதான். அது என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு வீடு, ஆபீஸ் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் போகணும். இட் கேன் பி வாட் எவர் இட் மே பி, நம்ம வந்து அது நல்லதோ கெட்டதோ, என் கிட்ஸ் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, யார் இருந்தாலும், ஆனா வீட்டுக்கு போகணும். ஏன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. அது வந்து அதாவது இட் கிவ்ஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் வேர் வி கேனாட் எக்ஸ்பிரஸ். ஒன்னு மட்டும் சொல்ல முடியாது நம்மளால.
2: அதுவும் தான், அதுவும் கரெக்டு தான். அதான் கேட்க வந்தேன் நான் வரை. இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேனா, நான் தான் யோசித்தேன், நமக்கு நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு யோசித்தேன். கரெக்டாக இருக்கீங்க, எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கீங்க.
3: எல்லாரும் அதே மாதிரி. நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க வீட்டுக்கு ஊருக்கு போறப்ப ஏர்போர்ட்ல இறங்குவீங்க, ஏர்போர்ட்ல இறங்கினே கோயம்புத்தூர்ல ரசிச்சுட்டு அப்படியே போறப்ப ஒவ்வொன்றும் எல்லாம் கனெக்ட் ஆகும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நானே ஒரு ஒரு வாரம் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேட்டஸே வச்சுட்டு இருந்தேன்.
2: அப்படியா? ஓகே ஓகே ஓகே.
3: கோயம்புத்தூர் ஸ்டேட்டஸே வச்சிருந்தா அதுல ஒண்ணு வச்சிருந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த ஒருத்தங்களோடது,
2: தி
3: மோஸ்ட் ஹார்டஸ்ட் லெஃப்ட் டர்ன் இன் மை லைஃப். நம்ம அந்த ஏர்போர்ட்டுக்கு லெஃப்ட்ல திரும்பவும் பாத்தீங்கன்னா அது வச்சிருந்தேன். இதுதான் வந்து என்னோட மோஸ்ட் ஹார்டஸ்ட் லெஃப்ட் டர்ன் இன் மை லைஃப்னு.
2: சரி, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பட் எனக்கு தெரிஞ்சு மெனி ஆஃப் அஸ் ஹவ் பில்ட் லைஃப் இங்கேயும் சரி அங்கேயும் சரி. அதனால் வந்து அது ரொம்ப வருஷம் இங்கே இருந்துட்டா இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அது பழகிடும். சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை? யா எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் மேன், தேங்க்யூ. சரி, இதுக்கு நடுவில் ஐ ஹேவ் சம்திங் டு சே. ஓகே, கொஞ்சம் லெங்க்தியாக போயிடுச்சு. மலையாளி மங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் நடந்துட்டுருக்கு, தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம், இப்போனா அந்த ஓணம் தண்ணிக்கு செம்மையாக ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து கச்சாக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்கள டேக் பண்ணி, அப்புறம் ஹேஷ்டேக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அண்ட் ஹேஷ்டேக் மலையாளி மங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை உங்கள் ப்ரொஃபைலில் போஸ்ட் பண்ணி அவங்கள டேக் பண்ணிங்கன்னா, சப்போஸ் அவங்க கண்டில் போட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்களே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஷோரூம்க்கே உங்களை உத்தராடம் நாளன்னைக்கு உங்களை கூப்பிட்டு அந்த ஸ்பெஷல் செலிப்ரேஷன் வச்சு ஒரு ஓணக்கோடி கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஓணத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்காக தருவாங்க. பாயசத்தை ஊட்டி விடுவாங்க. அப்புறம் வந்து கோலத்து பக்கத்துலன்னு உங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜாலியாக நடக்க போகுது. அதனால் லெட்ஸ் கியர் அப் ஃபார் திஸ் ஓணம் ஆல் டுகெதர்.
4: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரகன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா, ஃபோன் அடிச்சு என்கிட்ட பாட்டு கேளுங்க, நான் உடனே அந்த பாட்டை கொடுக்குறேன். ஆனால் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியே ஆகணும். திங்கக்கிழமையில் போன வாரம் வியாழக்கிழமை வந்து ஐ வென்ட் டு சென்னை, அண்டு சாயங்காலம் ஏன் வருது எனக்கு, காலையில் 4:30 ஃப்ளைட். ஓகே, ஆனால் அந்த ஃப்ளைட் 6 மணிக்கு தான் எடுத்தாங்க. நான் வந்து சொல்லிவிடுவேன், ஆனால் உள்ளதிலே ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த ஃப்ளைட்டில் போனது தான். சரி, நான் அவ்வளோதான் சொல்லுவேன், நீங்களே கண்டுபிடிச்சிங்க. முடிஞ்சா ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். ஆ வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும், யார் பேசுறீங்க?
1: என் பேர் ஆசிஷ். இது பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து கருகரு விழிகளால்.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இதே படத்துல இருந்து வேற பாட்டு கேட்டாங்க, நீங்களா அது?
1: இல்ல இல்ல, நான் இல்ல.
0: நீங்க கிடையாது. என்ன பாட்டு? கருகரு விழிகளால. ஏன் ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்? என்ன மேட்டர்
1: தெரியல.
0: சூப்பர் படங்க அது. ஜேக்
1: அந்த மூவி பிடிக்கும். அந்த மூவில இந்த சாங் வச்சு கனெக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த சாங் பிடிச்சிருச்சு. ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங் இப்போ.
0: நைஸ். இப்போ நான் போயிட்டு ஏன் அது நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ நான் போய் பார்க்க போறேன் அந்த எடிட்டை. சரியா? ஓகே, எனிவேஸ் பாட்டு வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஆசிஃப். ஐ வில் டாக் டு யூ கைஸ் ஆஃப்டர் 7 மணி. மனச தொட்ட மெட்ல ஆசிஃப்காக அந்த பாட்டு வருது. கேளுங்க.
2: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottamittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கட்சி வேறுபாடின்றி பொதுவாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்களை அவர்களின் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை வைத்து விமர்சிப்பது மலினமான அரசியலின் வெளிப்பாடாகும் என்று அவர் கூறினார். இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுபவர்களின் பிற்போக்குத்தனமான மனநிலையே இதன் மூலம் வெளிப்படுகின்றது என்றார். பெண்கள் இதையெல்லாம் கடந்தை வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு தேனியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்தார். 2.5 கோடி ரூபாய் செலவில் தேனியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இன்று சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற நிலையில் அமைச்சர் ராஜ்மோகன் பாரதி ராஜாவின் சாதனைகளை போற்றும் வகையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: மத்திய அரசு இஸ்ரோ நிறுவனத்தை முடக்குவதாக காங்கிரஸ் குற்றம் சுமத்தியுள்ளது. இஸ்ரோ சுமார் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து தமிழ்நாட்டில் அமைத்து வரும் 2வது விண்வெளி ஏவுதளமும் ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அணுசக்தி துறையைப் போலவே விண்வெளி திட்டத்திலும் மோடி அரசு தீவிரமான தனியார் மயமாக்கல் கொள்கையை கொண்டுள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது என்று கூறியுள்ளார். இதற்கான உந்துதல் நேரடியாக பிரதமரிடம் இருந்தும் அவரது அலுவலகத்தில் இருந்தும் வருகின்றது என்பது வெளிப்படை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: அனல் மின் உற்பத்தியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மின்சார கட்டண மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் தெரிவித்தார். கடந்த காலங்களில் மின்சார கட்டணம் மாற்றமடைந்தமைக்கு அனல் மின் உற்பத்திக்கு அதிக செலவானதே காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு சக்தி மூலங்களை அடிப்படையாக கொண்ட மின் நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வது தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
4: அமீரகத்தில் சுகைல் நட்சத்திரம் உதயமான நிலையில் அலைனின் சில பகுதிகளில் மழை பெய்தது. சுகைல் நட்சத்திரத்தின் உதயம் என்பது கோடையின் கடுமையான வெப்பம் படிப்படியாக குறைந்து குளிர்ச்சியான காலநிலை தொடங்குவதற்கான அறிகுறியாக கருதப்படுகின்றது. அலைனின் சா மற்றும் கத்தம் அல் ஷக்லா சாலை பகுதிகளில் மழை பெய்வது தொடர்பிலான காணொளிகள் வெளியாகின. அமீரகத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை சீரற்ற வானிலை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இறுதி எச்சரிக்கை விடுப்பதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும். இதன் மூலம் சுமார் 6 மாதங்களாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது களத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் ஆசித பெர்னாண்டோ மற்றும் இந்திய துடுப்பாட்ட வீரர் யசஸ்வி ஜெய்ஷ்வால் ஆகியோருக்கு போட்டிக் கட்டணத்தில் 25% அபராதமும் தலா 1 தகுதி குறைப்பு புள்ளியும் விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் ஆசித பெர்னாண்டோவுடன் ஏற்பட்ட மோதல் குறித்து இந்திய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யசஸ்வி ஜெய்ஷ்வால் முறையாக விளக்கமளித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற போட்டியின் முதல் நாளில் ஆசித பெர்னாண்டோவின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்த பின்னர் ஜெய்ஸ்வாலுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வகையில் நின்ற நிலையில் மற்ற வீரர்கள் தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக வர்ணனையாளர் ஹர்ஷா போக்லே வெளியிட்ட காணொலிக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்த ஜெய்ஸ்வால் முழுமையாக தெரியாமல் இச்சம்பவம் குறித்த தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியா போராடும், இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ. அண்ட் இது 89.4 தமிழ் எஃப்எம். நல்லா கருகும்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சுல. ஓகே, வெயிட். எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ வெளியில 7:11 இருட்டிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னிலிருந்து சுஹேல் ஸ்டார் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சம்மர் முடிஞ்சு வின்டர் வந்து கிராஜுவலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை வாட்டி சொல்கிறது? ஆனால் சூடு குறையாது, அது ஒன்று இருக்குது சரியா. செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் சூடு குறையாது தம்பி. நீ பாட்டில் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சான் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் வந்து இந்த வெந்திருச்சா வேகலான்னு தொடுத்துட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஓகே, பட் ஸ்டில் 7:20 தான் வந்து இருட்டும். ஆனால் இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட இருட்டிச்சு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். ஓகே, இருட்டுறது அதாவது நைட்ஸ் லாங்கராகவும் டேஸ் ஷார்ட்டராகவும் ஆகும் வின்டரில், இல்லாட்டினா ஈக்குவலாக 50-50 இருக்கும். ஆனால் வந்து சம்மரில் பகல் நேரம் அதிகமாகவும் இரவு நேரம் வந்து ஜாஸ்தியாக கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அது அப்படியே மாறுது அப்படின்னா வின்டர் வருது. ஓகேவா, சந்தோஷம். சரி, உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து ஃபைன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லவா? அதனால் எப்போ எல்லா இடத்துலயும் வந்து கூட்டமாக இருக்கும். துபாய் மால் போனீங்கன்னா பார்க்கிங் கிடைக்காது, மெட்ரோவில் ஏறினீங்கன்னா வந்து இடம் கிடைக்காது. ஆமாம், எப்படியோ முட்டும் போது இந்த 3 நாளாக வந்து சந்தோஷமாக முடிக்க வேண்டியதான். எங்கேயாவது போய் டீ கொடுத்து பிரியாணி கிரியாணி சாப்பிட்டு. பட் ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து திங்கக்கிழமை ஆர் எவ்ரிடே ஸ்கூல்ஸ் இருக்கும்போது பேரண்ட்ஸ்லாம் பசங்களை வந்து ட்ராப் ஆஃப் பண்ணுறதுக்கு போவீங்க, ஸ்கூல் பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் ரிட்டர்னிங் டு தியர் கிளாஸ் ரூம் அக்ராஸ் தி யூஏஇ அப்போ 31st கரெக்டாக. ஸோ அப்போ வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து இந்த ட்ராப் ஆஃப் பிக்கப் அவர்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட up to 3,000 dirhams வரைக்கும் ஃபைன் வரும் அப்படின்றாங்க. எப்படின்னா ஸ்கூல் பஸ் நிற்கிது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் பின்னாடியே நிற்கணும், ஸ்டாப் போட்டால். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். சில பேருக்கு எப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான், நான் யார் பார்க்க போகிறேன்னு தாண்டிலாம் நானே பார்த்துருக்கேன். யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க, கண்ணில் மாட்டுவீங்க, 3,000 dirhams ஃபைன் விழும். அதனால் அது பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்கூல் அரவுண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது. இப்போ இந்த பிஸ்னஸ் பேக் பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது சரியா, பிஸ்னஸ் பேக் எங்கே அப்படின்னா அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆமாம், அங்கேருந்து டுவர்ஸ் நம்ம ஜுமைரா போவோம் தெரியுமா, அந்த வசில்லாம் வருமே, அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த இடத்துல வந்து எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஏரியா வந்து மொத்தமாக டோட்டலாக ஃப்ரீயாக இருக்கும். அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆமாம், அங்கே பெருசாக கேமராலாம் இருக்கிறமே எனக்கு தெரில. ஆனால் அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போனாலுமே யாராவது ஒருத்தர் பார்த்து ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் எங்கேயோ இப்போ ஹிடன் கேமராலாம் நிறையா வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். பார்த்து போங்க, 40 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் நீங்கள் போகணும், ப்ளஸ் இட் இஸ் ஆல்சோ அ லோவர் ஸ்பீட் ஜோன். ஸோ இன்னொன்று, அண்ட் ஃபைன், ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு ஓட்டுறது, அண்டு பெடஸ்டியன்ஸ்க்கு வந்து டைம் கொடுக்காமல் டெசிக்னேட் கிராசிங்கில் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி போவேன் அப்படின்னு முந்திட்டு போகிறது, அதுக்கப்புறம் பெடஸ்டியன் கிராசிங்கில் போய் வண்டி நிறுத்துறது. ஆனால் இது வந்து வெரி சப்ஜெக்டிவ். ஏன் தெரியுமா? இப்போ வந்து எப்படின்னா கரமலை ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த குவைத் ரோடுனு ஒரு ரோடு இருக்குது, எங்கன்னா பருதுபாய்க்குள்ளே வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், இந்த கரமா மெயின் சிக்னல் இருக்குல்ல, ஆமாம். ஸோ கரமாலேருந்து நீங்கள் வரீங்க, மெயின் சிக்னல் ரைட்டு திரும்பினா புர்ஜுமான், லெஃப்ட் திரும்பினா ஷேக் சாயித் ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ரூட் வரும் தெரியுமா, அங்கே சொல்கிறேன். ஸோ அங்கேயும் சரி, அதுக்கு ஆப்போசிட் ரோட்லேயும் ஃப்ரீ லெஃப்ட் இருக்குது, ஃப்ரீ ரைட் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அப்படி தான் போவேன். ஆனால் அந்த சிக்னலில் இருக்கிறது 4 லேன், 4வது கடைசி லேனில் ரைட்டு திரும்பணும். அப்போ என்ன ஆகுனா நிறைய பேர் எப்படின்னா பெடஸ்டியன் மேலே போய் நிறுத்துற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது, வேறு வழி இல்லை. ஏன்னா வண்டி மெதுமெதுவாக மூவ் பண்ணுவோம், அங்கே ஆளுங்க நடந்துட்டுருப்பாங்க, அங்கே சிக்னல் போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம பெடஸ்டியன் மேலே மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சில நானே பெடஸ்டியன் மேலே சில நேரம் ஆக்சிடென்ட்லி இல்லை, வேறு வழி இல்லாமல் வண்டி நவுந்து நின்றுட்டுருப்பேன். சில பேர் எப்படின்னா பின்னாடி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது நமக்கு பின்னாடி இருக்கிற வண்டி நம்ம பெடஸ்டியன் மேலே தான் நிற்கிறோமோன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஹார்ன் அடித்து நம்மளை ப்ரெஷர் போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் பெடஸ்டியன் வேலை நிறுத்தினா தம்பி அதை தொட்ட நீ கெட்ட, அப்புறம் மிடில் ஆஃப் த ரோட்டில் நிறுத்துறது, சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறது, அண்டு பசங்களை வந்து உங்கள் குழந்தைங்களாம் மடியில் உட்கார வச்சுட்டு ப்ராப்பர் சைல்டு சீட் இல்லாமல் உட்கார வச்சு ஓட்டுறது, அண்டு அதாவது வேறு ஒரு வண்டிக்கு பின்னாடி வண்டி நிறுத்திட்டு பிளாக் பண்ணுறது, ஒழுங்காக பார்க் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே up to 3,000 dirhams வரைக்கும் ஃபைன் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும், இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் இது நல்ல நியூஸ் தானே?
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: சரிப்பா, ரெண்டு பாட்டு வருது கேட்டு முடிப்பா.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.
7: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: அம்மி மிதிச்சாச்சு, அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டு

0: be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: This hour of the Evening Correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

வெளியில் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி 30-40 டிகிரியில் இருந்தால் கூட எங்கள் ஆஃபீஸில் என்றைக்குமே 17 தான் மெயின்டைன் பண்ணுவானுங்க நம்ம பசங்க. அது எப்படின்னா வெளியில் சூடு இறங்கும்ல, இந்த குளிர் வந்து கிராஜுவலி ஏற ஆரம்பிக்கும். ஐயோ, ஒரு பாயிண்டில் வந்து ஸ்வெட்டரோ ஹூடியோ இல்லாமல் ஆஃபீஸ்குள்ளெல்லாம் இப்போ உட்காரவே முடியறதில்ல, நடுங்குது.

0: ஓகே, டீடைல்டு டிராஃபிக் அப்டேட் இஸ் ஆன் தி வே.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: சார்ஜா துபாய்டு சார்ஜா. ஸோ தேரா சிட்டி சென்டர்லேருந்து ஆரம்பித்து அபுஹேல் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி போனீங்கன்னா, ஐ மீன் கிராஸ் பண்ணி தான் போயாகணும், அங்கே வந்து கிராஷ். சரியா, முன்னாடி இருக்கிறவர் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பார் அப்படின்னு, பின்னாடி இருக்கிறவர் லைட்டாக முன்னாடி வந்து படார்னு அடிச்சிருப்பார், கண்ணாடி உடையாமல் பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அல்லாதா இருக்குல்ல, துபாய் சைடு, அங்கேயும் ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்குது. அல்லாதா பார்க் வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகி அப்பா பரவாயில்லடா டிராஃபிக்கு கொஞ்சம் கேப் விடுவோன்னு பார்த்தா மறுபடியும் டிராஃபிக் ஆரம்பித்து மஜாஸ் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே காஷ்மியாக்குள்ள டிராஃபிக்கு சின்ன இடத்துல, ஆமாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ரமேஷ் மால் முன்னாடியும் ஒரு கிராஷ் ஆகிருக்கு, என்னன்றதை கொஞ்சம் பார்த்துங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் முன்னாடி நல்ல டிராஃபிக் தெரியுது இன்றைக்கி, ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் முன்னாடி ரொம்ப வை. பட் அட் த சேம் டைம் அப்படி இந்த பக்கம் வந்து நம்ம அப்படியே நம்ம இந்த ரோடு பேர் என்னடா தம்பி, D62? ஆமாம், அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தோம்னா இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து இந்த கிசைஸ் மெட்ரோ இருக்குல்ல அது வரைக்கும் இன்றைக்கி அங்கேயும் டிராஃபிக் இன்றைக்கி என்ன தெரியல, இன்றைக்கி என்ன பயங்கரமாக ஜகஜோதியாக இருக்குது இந்த ஏரியாலாம். எக்ஸிபிஷன் எதாவது போட்டிருக்காங்களா? சரி, அப்படியே வந்து நம்ம வர்சானை தாண்டி கொஞ்சம் இப்போ மேலே அப்படியே டுவர்ட்ஸ் 311 போகிறப்போ, டுவர்ட்ஸ் ஷார்ஜா அஸ்மான் போகிறப்போ அங்கே ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்கு. அண்ட் அப்படியே டிராஃபிக் எவ்வளோ தூரம் போகுதுன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் 15 மொபைலெலாம் ரீச் ஆகிறதுக்கு வரைக்கும், மொபைலாக ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நல்லா டிராஃபிக், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுது, பிரச்சனை இல்லை. நம்ம அல்கேல் ரோடு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் டுவர்ட்ஸ் அபுதாபி போகிற ஷேக் சயத் ரோடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அல்கூஸ் இருக்குல்ல, ஆமாம், அல்கூஸ்லேருந்து அப்படியே ஜாயின் ஆகி இந்த பக்கம் பர்ஷா வரும், அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம மறுபடியும் ஹெசா ஸ்ட்ரீட்லாம் ஜாயின் ஆகும், அந்த இடத்துல ஒரு கிராஷும். அதுக்கப்புறம் அல்கேல் ரோடு கிட்டத்தட்ட கொஞ்சம் அல்கூஸ் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ரைட் ஒன்று வரும், அந்த இடத்துல ஒரு கிராஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ யா, மற்றபடி பெருசாக டிராஃபிக் எங்கேயும் கிடையாது. யூஸ்வலாக வந்து ஷார்ஜா போகிற டைரெக்ஷனில் தான் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும், அது இன்றைக்கி அப்படியே இன்ச்சு கூட மாறாமல் அதே மாதிரி
1: இருக்குது. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே தம்பி, இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்து நாளைக்கு காலைல வாங்க, நானும் நாளைக்கு காலை எழுந்து சாயங்காலமாக வரேன். இப்போ மாற்றாலேருந்து உங்களுக்கு பாட்டு வருது. This is Bravo signing off.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
3: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்போகிறேன்.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது 8:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை நிரந்தரமாக கைவிட்டதாக முதலமைச்சர் விஜய் இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். முன்னதாக தாம் வெளியிட்ட அறிவிப்பை இதன் மூலம் செயற்படுத்துவதாக முதல்வர் தெரிவித்தார். புதிய விமான நிலையத்துக்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்பதுடன் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் முதல்வர் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும், அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விதி 810 கீழ் அறிவித்துவிட்டு விவாதத்துக்கோ கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாமல் செய்திருப்பது சரியல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சிந்தனை தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பரந்தூர் விமான நிலையத்தை தாவிக்க அரசு கைவிட்டது மிகப்பெரிய தவறு என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகே மத்திய அரசிடம் இதற்கான அனுமதி பெறப்பட்டது என்று டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது கடினம் என்று தெரிவித்த அவர், பரந்தூர் விமான நிலையம் அமைந்தால் சர்வதேச அளவில் சிறந்த விமான நிலையங்களில் ஒன்றாக அமையும் என்று கூறினார். தாவிகாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 6 சிலிண்டர்கள் 3 குறைப்பா என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் 3 சிலிண்டர்களை அறிவித்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 கேள்விக்குறிதானா என்று அவர் வினவினார். அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எனும் தலைப்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி கொடுத்த தாவிகா ஆட்சிக்கு வந்த பின்பு முதற்கட்டம் என கூறி லாவகமாக மக்களை ஏமாற்ற முனைந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறினார். ஏற்கனவே பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயிகளின் போராட்டங்களின் வீரியத்துக்கேற்ப படிப்படியாக தள்ளுபடி தொகையை அதிகரித்துக் கொண்டிருக்கும் தாவிக அரசு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற கட்டுப்பாட்டை விதித்திருப்பதும் மீதி எப்போது கிடைக்கும் என்ற தகவல்

0: திட்டம் இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவுக்கு முதல்வர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் 8 ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய 5 இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை உயர்நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சந்திப்பில் இந்தியா ரஷ்யா இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள், அணுசக்தி உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் அவர் பேசினார். புட்டினுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவரது தனிப்பட்ட கடிதத்தையும் புட்டினிடம் வழங்கினார். இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கிடையேயான ஆணையம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து சாதகமான மதிப்பீட்டை வழங்கியுள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து வருகின்றது என்றும் கூறினார். மேலும் புட்டினுடன் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள சந்திப்புகள் குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களையும் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். கடந்த ஜூலை 25 அன்று அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 5 அன்று டெல்லியில் அமைதி பேரணி நடத்தப்படும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் இருந்து டெல்லி காவல் ஆணையர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெறும் என்றும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இளைஞர்களுக்கு ஜூலை 25, 2026 அன்று அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இந்திய அரசும் பாஜக ஆளும் மாநில அரசுகளும் எந்த அளவுக்கு நிறைவேற்றியுள்ளன என்பதை ஆய்வு செய்ய சிஜேபி தேசிய குழு இன்று கூடியது என்று சிஜேபி அறிக்கை வெளியிட்டுள்ளது. உண்மையில் அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்ற விரும்புகின்றதா என்பது குறித்து குழு உறுப்பினர்கள் ஆழ்ந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக கடந்த 1 அரசு காலதாமதம் செய்யும் தந்திரங்களை கையாண்டு வருகின்றது. தொழில்நுட்ப காரணங்களை கூறி தப்பித்து வருகின்றது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்பாக கூட தெளிவான வாக்குறுதிகளை அளிக்காமல் தவிர்த்து வருகின்றது என்று சிஜேபி தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் 22 அறிவிப்பதற்கு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சதித்திட்டம் தீட்டியமை உள்ளிட்ட 23,000 அதிகமான குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகள் தங்களுடைய தற்காப்பு வாதங்களை முன்வைப்பதை கடந்த 17 கொழும்பு திரிபுடை மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் ஆரம்பித்தனர். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் ஆரம்பித்தனர். நவரத்ந மாரசிங்க ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீவ நிசாங்க ஆகிய நீதிபதிகளை கொண்ட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையிலேயே இவ்விசாரணைகள் நடைபெற்றன. இந்நிலையில் இவ்வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் 22 அறிவிக்க மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் குடியிருப்பாளர்கள் இனி தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் கிளைகளில் RTE நூல் அட்டைகளை வாங்க முடியும். துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் இணைந்து இந்த சேவையை வழங்குகின்றன. இதன் மூலம் மெட்ரோ, பேருந்து, டிராம் உள்ளிட்ட துபாயின் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு நூல் அட்டைகளை பெறுவதற்கான கூடுதல் வசதி கிடைத்துள்ளது. ராசல்கைமா மற்றும் துபாய் இடையே பயணிக்கும் பொதுமக்களுக்கு கூடுதல் போக்குவரத்து வசதியாக தினசரி பேருந்து சேவைகள் ஒவ்வொரு மார்க்கத்திலும் 19 அதிகரிக்கப்படுகின்றன. ராசல்கைமா போக்குவரத்து ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கால அட்டவணை ஆகஸ்ட் 24 முதல் அமலுக்கு வருகின்றது. புதிய அட்டவணையின்படி இரு அமீரகங்களுக்கும் இடையிலான பேருந்து சேவைகளின் இயக்க நேரம் நீட்டிக்கப்படுவதுடன் கூடுதல் நேரடி சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ராசல்கைமாவில் இருந்து துபாய்க்கு முன்கூட்டியே புறப்படும் பேருந்து சேவைகளும் துபாயில் இருந்து ராசல்கைமாவுக்கு திரும்புவதற்கான தாமதமான இரவு நேர சேவைகளும் பயணிகளுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.

0: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை அருகே அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் தீப்பற்றியதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை நோக்கிச் செல்லும் கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைத்து வரும் நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி எண்ணெய் தாங்கி கப்பலை அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் கப்பலின் பிரதான மேல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடைகள் அறிவிப்புக்கு முன்னதாக ஈரான் முற்றாக சரிந்து வருகின்றது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியலில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கருத்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய மற்றும் மிக கடுமையான பொருளாதார தடைகளை அறிவிக்க தயாராக உள்ள நேரத்தில் வெளியாகியுள்ளது. ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை தொடர்ந்தும் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் மற்றும் நாடுகளுக்கு எதிராக விதிக்கக்கூடிய இரண்டாம் நிலை தடைகளின் வரம்பை அமெரிக்க கருவூல துறை விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெஹ்ரான் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க டிரம்ப் நிர்வாகம் முயற்சித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக திட்டங்கள் குறித்து அறிந்த ஒருவர் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான வர்த்தக தொடர்புகளை துண்டிக்குமாறு நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும். இதன் மூலம் சுமார் 6 மாதங்களாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது. ரஷ்யாவிடம் யுக்ரைன் ஒருபோதும் அடிபணியாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிபட தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் 35வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கீவில் உள்ள செயின்ட் சோபியா பேராலயம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெலன்ஸ்கி உரையாற்றினார். யுக்ரைனியர்கள் மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் காலடியில் மிதிப்படும் கற்களாக இருக்க மாட்டார்கள் என்றார். இதனிடையே ரஷ்யா மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்தார். பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் தனது முதல் அதிகாரப்பூர்வ யுக்ரைன் பயணத்தை மேற்கொண்டுள்ள பர்னாம் யுக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதில் பிரிட்டன் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. 1வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இந்திய அணி சார்பில் தேவ்தத் படிக்கல் 117 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற த்ரூவ் ஜுரேல் 115 ஓட்டங்களையும் பிரசீத் கிருஷ்ணா 4 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அணித்தலைவர் சுப்மன் கில் 50 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழந்தார். ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்களையும் யசஸ்வி ஜெய்ஷ்வால் 45 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணியின் பந்துவீச்சில் ஆசித் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜாசூரிய கேஷரன் உவாந்த் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் லஹிருகுமார் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினார். தமது 1வது இன்னிங்ஸில் பதிலடித்து ஆட ஆரம்பித்த இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் ஓட்டம் பெறப்பட்ட நிலையில் அணியின் 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் லஹிர் உதார ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார். 8 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டது. பிரபாத் ஜாசூரிய 2 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். இந்த போட்டியின் 3வது நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. களத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் ஆசித் பெர்னாண்டோ மற்றும் இந்திய துடுப்பாட்ட வீரர் யசஸ்வி ஜெய்ஷ்வால் ஆகியோருக்கு போட்டிக் கட்டணத்தில் 25% அபராதமும் தலா 1 தகுதி குறைப்பு புள்ளியும் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: 89.4 How did you say that?
4: Rolex. Rolex.
5: Sir! Yes, sir!
6: This is the best entertainment for FM. Lifetime settlement.
4: 89.4
0: Star of the Month.
7: Star of the Month.
8: Hello, everybody. This is DSP.

0: குட் ஈவினிங். நிறைய வேலைகள்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் சமாளிச்சு அப்படியே டயர்டா அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்க நேரத்தில் இப்போ உங்களை எப்படி சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு, உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நிறைய நிறைய நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நம்ம தமிழ் எஃப்எம்ல. நம்ம ஷோல கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, அண்ட் இப்போ யூஏ அப்டேட் என்னன்னு சொல்லட்டுமா?
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன யூஏ அப்டேட்னா, மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அட போங்க, அவங்க ஸ்டார்டிங்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி மழை வருது. யூஏயில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மழை வருது, அங்கே இருக்க பீப்புளுக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் ஸ்டில் சமீரகத்தில் வர தேர்ஸ்டே வரைக்கும் லேசான மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு, தெற்கு, அப்புறம் இந்த கடலோர பகுதிகள்லாம் வந்து பயங்கரமான ஒரு காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பனிமூட்டமாக வேற இருக்கும்னு சொல்லியிருக்காங்களாமா. ஸோ எந்த அந்த சில இடம்னு தெரியலை. இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். நாங்களும் ரொம்ப மாசமாக வந்து உங்ககிட்ட புலம்பிகிட்டே தான் இருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நானும் பிரேவ் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். சீக்கிரமே வந்து இருட்டாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேலை விண்டர் வர்றதுக்கான அறிகுறியா அப்படின்னு நம்ம மனசு நம்மளே வந்து திடப்படுத்திக்க வேண்டியதான். அண்ட் இப்போ அடுத்து ஈவினிங் கோல்டு ரேட், யாராவது கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னா, 24 கேரட் கோல்டு 561 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 520 திரஹம்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 498 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 427 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன், கேட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அன்புடன் நான் பிரியா.

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. ஆகஸ்ட் 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ் 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255.
1: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
2: என்ன?
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
2: ஃபார் வாட்?
1: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
2: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
1: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
2: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
1: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்கு. அடுத்த நாள் வென்ஸ்டே வந்து ஆஃபீஸே ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த பூக்கோலம்லாம் போட்டு வேற லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒன்டே மலையாளி ஆகிய நாங்கள் பயங்கரமாக வந்து வரப்போகிறோம். அப்போது மலையாளிஸ் நம்ம ஹோம் எஃப்எம்ல இருந்தாலும் எப்படி வருவாங்க நீங்களே வந்து நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்க போகுது நம்ம ஆஃபீஸே. எஸ், நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ஒரு பக்கம், 92.2 ஹோம் எஃப்எம் ஒரு பக்கம். ஸோ நம்ம ஒரு பக்கம் ஓணமை வந்து பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இந்த ஓணமில் உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கிடச்சி உங்களை வேறு லெவலில் கவனிச்சா எப்படி இருக்கும் இல்லை? ஸோ எல்லாருக்குமே பொதுவான ஒரு கான்டெஸ்ட் தான் இது. அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்துகிற ஒரு அருமையான ஒரு ஓணம் கான்டெஸ்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மலையாளி மங்கா இந்த ஓணம்க்கு எப்படியும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், ஓணம் ட்ரெஸ்லாம் போட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. உங்களோட பியூட்டிஃபுல்லான அந்த ஓணம் அவுட்ஃபிட்டில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அதை போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணி நீங்கள் அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள டேக் பண்ணணும். என்னென்ன ஹேஷ்டாக்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹேஷ்டாக் அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஹேஷ்டாக் அதுக்கப்புறம் மலையாளி மங்கா அப்படின்னு நீங்கள் ஹேஷ்டாக் போட்டுட்டு போஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதில் ஒரு 100 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க மலையாளி மங்காஸை. ஸோ உத்ராடம் டே ஸ்பெஷலாக வந்து அண்ணத்தங்கம் ஷோரூம்லேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செலிப்ரேஷன், உங்களுக்காகவே ஸ்பெஷல் செலிப்ரேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, செலக்டட் 100 பேருக்குமே வந்து ஸ்பெஷல் ஓணம் கிஃப்டாக ஓணக்கொடியும் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள் ஓணமை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எப்படியும் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அந்த ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நமக்கும் கை நிறையா கிஃப்ட்ஸு, அப்புறம் ராஜ கவனிப்பெல்லாம் கிடைச்சதுன்னா நல்லா தானே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் கூட அந்த லக்கி வின்னர் ஆகலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வரப்போகுது. அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோவில் அதை பற்றி பேச போகிறோன்னு இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of companies.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்தறேன். டேய் டேய் டேய்,
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
9: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு, மக்கா சொல்லு.
10: உணர்ந்துட்டாங்க, தெரிந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
4: நிவி நிவி, போகாத. போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். எனக்கு காலையில் ஒரு கால் வந்தது. என்னோடய சிஸ்டர் மாதிரி ஒரு பொண்ணு, லைக் அவங்க கால் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, லைக் ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் எடுக்கலாம், லைக் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எப்போவுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு போகும்போது சில நேரம் ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகும், சில பேர் ரெண்டு பேருக்குமே வந்து ஹர்ட் ஆகும். பட் அந்த மியூச்சுவலாக பிரியறது இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ணது வந்து, இட்ஸ் ஓகே எங்களுக்குள்ள இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் என்னோடய ட்ரீம் இருக்குது, அண்ட் என்னை விட ஒரு 4-5 வயசு சின்ன பையன் வேறு, ஸோ அதனால் எனக்கு வந்து ஓகே எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நானும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஆமாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், நீங்கள் வீக்கான ஒரு பர்சனே கிடையவே கிடையாது, இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, ஃபஸ்ட் உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணேன். ஸோ உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதான், எனக்காவது ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்கல்ல, நம்ம வந்து பயங்கரமாக லவ் பண்ணோம் பட் ஸ்டில் ஃப்யூச்சர் அப்படின்னு நினைக்கும்போது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பிளேஸில் நான் இருப்பேன்ல. நான் வந்து நார்மல் பொண்ணுங்க மாதிரி வந்து சண்டை போட்டோ இல்லை அதை பிரச்சனையாக்கியோ அந்த மாதிரி எனக்கு எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை, பட் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொன்னாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொன்னாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் லவ் பண்ண ஒரு பர்சனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு வந்து தோணும் இல்லை, எல்லாரோட லைஃப்லேயுமே லவ் ஸ்டோரி இந்த பிரேக்கப் ஸ்டோரிலாம் ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த புரிதல், இந்த காதலில் விட்டு கொடுக்கறது, அது ஒவ்வொரு விதமாக இருக்கும்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. மேபி உங்கள் ஸ்டோரி கூட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், வேறு மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து அதிலேருந்து ரிலீவ் ஆகிருக்கலாம். பேசலான்னு தொடர்ந்து 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உலக
2: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. அடுத்து மனசு தொட்டமிட்டுக்காக ரேணுகா வந்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க, ஜிப்ஸி மூவிலிருந்து அவங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் கூட கேட்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆர் நம்ம தமிழ் FM-ஓட பேஜ் உங்களுக்கு தெரியும், அண்ட் அங்கே ஜாக்ஸ் எங்களோட பேஜஸ் உங்களுக்கு தெரியும், அங்கேயும் வந்துட்டு நீங்கள் தியம் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். நம்ம தொடர்ந்து ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பேசலாம். இதை நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் SAT 9.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா.
2: Request a song. Call or WhatsApp 0502528940. மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி நான் எடுக்கிறதா முடிவு, எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன சாப்பிட

இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் வரும் இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது, இத்தனை நாள் வரைக்கும் நான் அவங்களோடய வெளியில் சுற்றியிருக்கேன், அவங்களோட ஏதாவது டின்னர் போயிருக்கேன், லஞ்ச் போயிருக்கேன், பட் இப்போ சடனாக வந்து யாருமே இல்லாத மாதிரி இருக்கேன் அப்படின்றபோது உடஞ்சி போய் உட்கார்ற அந்த மனசுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அப்போ தான் வந்து யோசிக்க தோணும், ஓகே நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண பிடிக்கும், நம்ம எங்கெல்லாம் போகலாம், தனியாக எங்கெல்லாம் போகலாம், சோலோ டேட் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கணும் இல்லையா? உடஞ்சி போய் அதே பிளேஸில் உட்காருவோமா என்ன? அப்படி வந்து மைண்டு தோணும்போது மைண்டுக்கே நம்ம சேலஞ்ச் பண்ணணும் இல்லையா, இது நான் கிடையாது இல்லை. அப்போ ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் தானே. இப்போது யாராவது நீங்கள் அந்த ஒரு ஜோனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதுலேருந்து வெளியில் வந்துருங்க, உங்களுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக யார் வந்தாலும் லைஃப் விட்டு தூக்கி எரிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் நார்மலாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல ஆஃபீஸ்லலாம், இதை நீ இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே பண்ணி முடிக்கணும்னு, அந்த மாதிரி ஒரு பீரியட் வச்சுக்கலாம். இன்னும் 2 days தான் நமக்கு டைம், இல்லை ஒரு 1 week தான், அதுக்குள்ளே நம்ம நியூ வெர்ஷன் நமக்குள்ளேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நமக்கு நம்மளே வந்து ஒரு டாஸ்கையும் கொடுத்துக்க மாட்டோம். மற்றவங்க பண்ணால் பண்ணுறோம் இல்லை, சொன்னால் பண்ணுறோம் இல்லை, அதை கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த ஸ்டேஜ் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு லெசனாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒருத்தரோட பார்ட்னரை இருந்தால் தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றது வந்து இல்லை இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும், ஆக்சுவலி நான் யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு லெசனாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றத என்னோட ரெக்வஸ்ட். சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும் நம்ம லைஃப் வந்து அப்படியே காலியான கிரவுண்டு மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்பில் நல்ல இன்னும் நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களோட ட்ரீம்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். திங்க் அபவுட் இட். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. ஒரு திரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: Are you feeling comfortable?
4: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: அப்பாவோட
6: அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு கனவு லோகத்தில் வந்து இருந்திருப்போம். ஓகே, எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாடியிலேருந்து குதிச்சோம் அப்படின்னா சக்திமான் வந்து காப்பாற்றுவார்ன்றதுலேருந்து, இந்த மேஜிக் பென்சிலேருந்து என்ன வரைஞ்சாலும் நமக்கு வந்து நிஜமாகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த காதலையும் நினச்சிருப்போம்ல. நம்ம சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு ட்ரீம் நமக்கு இருந்திருக்கும், ஓகே லவ்னா அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு. ஸோ பட் ரியல் லைஃப் அப்படி கிடையவே கிடையாது இல்லை. ரெண்டு பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஜென்யூனாக ஃபீலிங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து கேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரியாரிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா, கம்யூனிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த கரியர், அடுத்து வாட் நெக்ஸ்ட், என்னோடய கோல் என்ன, அடுத்த நான் எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது இல்லையா. இடங்கள் மாற மாற நம்மளோட தாட்ஸ் வந்து மாறும், நம்மளோட ஜாப் வந்து மாறும். ஒருத்தருக்கும் வந்து ஸ்பேஸ் வேணும், எனக்கான ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் பவுண்ட்ரிஸ், இதுக்கு மேலே நீ வராத, என்னதான் நீ பார்ட்னராக இருந்தாலும் ப்ளீஸ் வராத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் யார் வில்லன் அப்படின்னு யோசிக்க தோணும். ஆக்சுவலி யாருமே வில்லனே கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இதை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன், ஒரு மெச்சூர்டான அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நான் பார்க்குறேன். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா, செட் ஆகலை அப்படின்னு பிரிஞ்சதுக்கப்புறமா, நம்ம யூஸ்வலி ஒரு சைட் மட்டும்தான் வந்து யோசிப்போம். அவங்க தான் தப்பு அப்படின்னு நம்ம மனசை சொல்லி சமாதானப்படுத்திப்போம் இல்லையா, அவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் இந்த உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணோம், பட் நான் ரைட்டு நீ தப்புன்னு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ என் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, என்னோட ட்ரீம் வேறு, அவங்களோட ட்ரீம் வேறு. பட் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது நான் நீ அப்படின்னு, நான் தான் வில்லன் நீ தான் வில்லன் அப்படின்னு போட்டி போடாமல் அவங்கள மதிக்கிறது இல்லையா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகியிருப்பாங்க, பட் ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து யாரையும் தப்பாக வந்து பேசவே மாட்டாங்க. என்ன தான் பிரிஞ்சாலுமே அவங்கள நான் மதிக்கிறேன் அப்படின்னு எத்தையும் செலிபிரிட்டிஸை வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இல்லையா. என்ன தான் பிரிஞ்சாலுமே கூட தன்னோட குழந்தையோட இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து ஒன்றா போகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். என்ன தான் பிரிஞ்சாலும் அவங்கள பற்றி கேட்கும்போது அவங்க மேலே எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சில நேரங்களில் வந்து அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் வெறுத்துக்கிட்டே இருக்காமல், இட்ஸ் ஓகே, ஒரு காலத்தில் நான் அவங்கள வந்து லவ் பண்ணியிருக்கேன், ஸ்டில் அவங்க மேலே எனக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் எப்பயும் இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதான ஒரு அழகான ஒரு மெச்சூர்ட் லவ்வாக இருக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ஃப்ரீ ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அந்த மாதிரி தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைன் இன் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255. மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. சின்ன வயசுல இருந்து பெண்கள் அடிக்கடி வந்து கேட்ட ஒரு வார்த்தை உங்க பிறந்த வீட்டில் என்ன தெரியுமா? இப்போ நீ வந்து எதுவும் பண்ணக்கூடாது, மேரேஜ்க்கு அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் போயிட்டு நீ எப்படி வேணாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, யார் உன்னை கேட்க போறா அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்த்திடுவாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது உன்னோட அம்மா வீடு கிடையாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க பாருங்க. ஐயையோ, முடிஞ்சதா, மே ஃப்ரீடம் லைஃப்பில் இல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். பட் சில ஹஸ்பண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஓகே, சின்ன வயசுலேருந்து உனக்கு எதுவுமே நீ பிடிச்சது பண்ணது இல்லையா, இட்ஸ் ஓகே, இனிமேல் நீ பண்ண உனக்காக எல்லா ஃப்ரீடமும் நான் கொடுக்குறேன், முதல்ல உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இந்த காம்ப்ரமைஸ் ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இல்லை, நான் மட்டும்தான் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எனக்கு பிடிக்காது பட் ஸ்டில் உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வரும். அப்போது ப்ராப்ளம் வந்து எப்போ வருது அப்படின்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வருது இல்லையா. அப்புறம் ஒரு நாள் நமக்கு பழகிடும், ஓகே இது வந்து நமக்கு பழகிடுச்சு இல்லை, நம்ம அப்படியே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு பிடிக்காது, ஸோ நான் பண்ண மாட்டேன், அவங்க அப்செட் ஆகிடுவாங்க அதனால நான் அப்படி பேச மாட்டேன், ஸோ சண்டை வந்தால் கூட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த குட்டி குட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்மளை வந்து மாற்றிடுமோ அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா. பட் சில வருஷத்துக்கு அப்புறமா நம்ம எங்கே அப்படி நம்மளை தேட ஆரம்பிச்சிருவோம். இது நான் கிடையாது, ஒரு 10 இயர்ஸ் பேக் நான் வந்து இப்படி இல்லையே, ஒரு வேற ஒரு வெர்ஷனால் நான் இருந்தேன், இப்போ நான் இருக்கிறது நான் தானா அப்படின்னு நம்மளை யோசிக்க ஆரம்பிச்சிரும். அப்போது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையும் போது முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸே நம்ம பண்ணுவோம், நான் வந்து அவங்கள லூஸ் பண்ண கிடையாது, சம்வேர் அலாங் த வே நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இல்லையா. இது உங்களுக்கு நடந்திருக்கா? நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக சில பேருக்கு அதை நடந்திருக்கும். ஸோ அவங்க மேலே அதை ஃபுல்லாக அவங்கள ப்ளேம் பண்ணவே முடியாது. ஒரு 1 பாயிண்ட் யோசிச்சு பார்த்தோன்னா என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது என்னென்னா, லவ் பண்ணும்போது நம்மளை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம். அது சில பேருக்கு 8 வருஷம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 10 வருஷம் ஆயிருக்கலாம், சில பேருக்கு 15 வருஷம் ஆயிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இருக்கோம் இல்லை, ஸ்டில் இந்த உலகத்தில் தானே இருக்கோம். ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஸ்பேஸ் வேணும், பட் நம்மளோட ஐடென்டிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளாக இருக்கணும், நம்மளை நம்மளாகவே அக்செப்ட் பண்ணுறவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட பாயிண்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் RJ ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நேரம் இப்பொழுது 10:10.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங்கை வந்து டீச் பண்ணுது தெரியுமா? முன்னாடிலாம் இந்த அட்ராக்ஷனை மட்டும்தான் வந்து பார்த்துருப்போம், ஓகேவா? அந்த பட்டர்ஃப்ளைஸ் நமக்குள்ளே வருமே, கீச் கீச் பண்ணுமே,

எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ண தோணும். இந்த க்வெஸ்சன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா, பிகாஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் யூ ஸ்டார்ட் அ ரிலேஷன்ஷிப். பட் இந்த கேரக்டர் தான் வந்து எப்போவுமே ஸ்டே ஆகும் நம்ம லைஃப்பில் இல்லையா. அந்த ரியல் கலர் வரும்போது தான் ஒருத்தவங்களை இன்னும் கொஞ்சம் வந்து பிடிக்கவே ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்மளை அறியாமையே வந்து ஃபேக்காக இருந்திருப்போம், அப்படி பண்ணணும்ன்ட்டு நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் அது அப்படியே நம்மளை அறியாமையே வந்து ஃபேக்காக வந்திருக்கும். அப்போது யாரையும் ப்ளேமே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அது நமக்கு ஹெல்தியான லவ்னா என்ன அப்படின்னு வந்து டீச் பண்ணும். ஒருத்தவங்களோட ரியல் கலர்னா இப்படி தான் அப்படின்னு நம்ம அப்படியே நம்மளை எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஃபில்டர்ஸும் இல்லாமல் நம்மளை காமிக்கிறோம்ல, சம்டைம்ஸ் அதுதான் வந்து ஹெல்தியான லவ். ஷுட் ஆக்சுவலி லுக் லைக் நம்மளை டீச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா, முன்னாடி ரொம்ப டீசெண்டாக, ஏ நான் அப்படி தான் இருப்பேன் தெரியுமா, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜை வந்து காமிச்சிருப்போம் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட. அதுக்கப்புறம் இது அது இல்லை இதுதான் ரியல் அப்படின்னு தெரியும் போது சில பேர் ஸ்டில் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் நான் பார்த்த பர்சன் இது கிடையாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்காமல் அப்படியே விலகி போயிடுறவங்களும் இருக்காங்க. ஸோ சில நேரங்களில் நம்ம இப்படி தான் அப்படின்னு அந்த நம்மளோட மிரர் இமேஜை வந்து காமிக்கும்போது அது உங்ககிட்ட இருக்க அந்த ஜென்யூன் ஃபீலிங்கை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து அகெயின் அந்த பர்சன் மேலே காதலில் விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அது பர்சன் டு பர்சன் மாறும். என்ன கேட்டால் நம்ம இப்படி தான் அப்படின்னு நம்ம உண்மையான ஃபேஸை காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க வாமிகா கேபி அவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த கே அப்படின்ற கேரக்டர்கிட்ட, நான் குண்டாயிட்டா நான் விட்டுட்டு போயிடுவேயா, நான் அப்படி இருந்தால் நான் விட்டுட்டு போயிடுவேயா, நான் உப்புமா சரியாக பண்ணலன்னா விட்டுட்டு போயிடுவேயா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து தோணும். ஒரு பர்சனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணணும், அவங்க வந்து எனக்கு மட்டும்தான் வந்து அவங்க கண்ணுக்கு நான் மட்டும்தான் அட்ராக்டிவாக வந்து தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து தப்பே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த பர்சனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அதனால அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன். எனக்கு இன்னும் நல்லாயிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அவங்களோட ஒய்ஃப் வந்து அப்படி தான், அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸை வந்து படித்தாங்க. என்ன நல்லா பிடிக்குமோ அது எல்லாமே வந்து தேடி தேடி வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அது தேவை இல்லைனா கூட தன்னோட பார்ட்னருக்கு பிடிக்குன்றனால அந்த விஷயத்தை பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்க இப்போது ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை. பட் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏன், எதுக்கு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நமக்குள்ளே வரும். எப்போ அது மாறிச்சு, இதில் வந்து என்ன ஒரு குறை கண்டுபிடிச்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள அவ்வளோ லவ் இல்லையா, ஏன் இவ்வளோ பண்ணியுமே ஏன் அந்த லவ் இல்லாமல் போச்சு அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் வி ஜெனுவன்லி டிசர்வ் ஆன்சர்ஸ் இல்லையா. ஸோ பட் லைஃப்பில் ஒவ்வொரு க்வெஸ்சனுமே நமக்கு வந்து தோணும். சம்டைம்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தாலும் நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் இந்த க்ளோஷர் இஸ் நாட் ஆல்வேஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் டூ பீப்புள், இல்லை அதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் இந்த க்ளோஷர் ரொம்ப அமைதியாகவும் கூட நடக்கும். ஒன் டே அவங்க வந்து ப்ரொஃபைல் செக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, இந்த பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் அப்படின்னு தோணுச்சு, இந்த மாதிரி. ஸோ ஒரு சாங் கேட்டால் இந்த ஹார்ட் ஹெவியாக இருக்க ஹார்ட் கூட அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகும் இல்லை, அப்போ நமக்கு புரியும் ஓ ஆக்சுவலி நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்னு. பட் சம்டைம்ஸ் இந்த க்ளோஷர் வந்து என்ன நடந்தாலும் சரி நடக்கட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி இட் எனி மோர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து இருப்பாங்க சில பர்சன்ஸ். இந்த ஓவர் பொசிசிவ்னால தான் நான் பிரிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு பயம் வந்து என்னை விட்டு நீ போயிடுவியோன்றனால தான் வந்து உன்னை நான் அவ்வளவு கேள்வி கேட்குறேன், அதுக்காக நான் டாக்ஸிக் அப்படின்னு என்னை வந்து ஒரு முத்திரை குத்திராத, அதுக்கு பின்னாடி என்னோட அளவுக்கு அதிகமான அன்பு இருக்குது அப்படின்றத ஒரு பாயிண்டில் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனையோ கவுன்சிலிங்லாம் வந்து கொடுக்குறாங்க, நிறைய செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது மூலியமாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ சில நேரங்களில் அதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டோமோ, வேண்டானா வேண்டாம் நீ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கு. ஆக்சுவலாக அந்த டாக்ஸிக்னா மீனிங்னா என்னன்னு தெரியாதவங்க கூட வந்து பிரிஞ்சிடலாம், பிரேக்கப் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. எவ்வளோ ஏன் இவ்வளவு அவசரம்னு தெரில அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன் இப்படி உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் பார்க்குற செலிபிரிட்டிஸ் கூட வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னாச்சா, இவங்க ஏன் பிரிஞ்சாங்க, இவ்வளோ அழகான ஒரு கப்பலில் இவங்க மறுபடியும் சேர மாட்டாங்களா அப்படின்னு மனசு தோணும். அப்போ கூட இருக்கவங்களெலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நமக்கே நடக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பிகாஸ் யாரும் வந்து இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் ஜெனியூனாக நினைக்க மாட்டோம். அப்படி நினைக்கிற ஆட்களும் சில பேர் இருக்காங்க, பட் அந்த ஜோனுக்கு நம்ம போக வேண்டாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கேங்க. அன்புடன் நான் ப்ரியா, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நீங்கள் தனியாக காஃபி போயிருக்கீங்களா? நீங்கள் தனியாக தியேட்டருக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் தனியாக ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? தனியாக கோவிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னு சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. இதெல்லாமே நான் மதுரையில் இருக்கும்போதும் பண்ணியிருக்கேன். இங்கே ரொம்ப ரேர் ஆக்சுவலாக, எனக்கு சட்டுன்னு ஞாபகம் இல்லை. பட் ஊரில் இருக்கும்போது அந்த தனியாக காஃபி போயிருக்கேன், தியேட்டர்ஸ் போயிருக்கேன், அதுக்கப்புறம் தனியாக பைக் எடுத்துகிட்டு ஒரு லாங் டிரைவ் வந்து போயிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா எனக்கு தனியாக வந்து கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். பட் துபாய் வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம ஊர் மாதிரி இல்லையே, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இருக்கும். ஸ்டில் துபாயிலேயே ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, இதுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வந்து இருந்துட்டு சட்டுன்னு அவங்க இல்லாதம்போது எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறிடும்ல. ஆமாம், ஏன்னா முன்னாடியே வந்து ஒன்றா காஃபி போயிருப்பாங்க, ஒன்றா தியேட்டர்ஸ் போயிருப்பாங்க, ஒன்றா ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. பட் ஒரு பர்சன் இல்லை அப்படின்ற போதும் அந்த தனிமை வந்து இப்படி கத்தி அழணும் அப்படின்னு தோணும். ஏன் மொதல் வந்து இது என் லைஃப்பில் நடந்தது, எதுக்கு இது, இது நடந்திருக்காமே இருக்கலாமே, அப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ ஆக்சுவலி நமக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு பர்சன் மேலே நம்மளை அறியாமே நம்ம வந்து டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அவங்க இருந்தால் தான் என்னோடய ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றத நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து நமக்கான ஒரு க்வெஸ்சனாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோடய மைண்டை யாருமே ரூல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ யாரும் இல்லைனாலும் நல்ல காஃபி போக முடியும், யாரும் துணைக்கு இல்லைனாலும் என்னால் மூவி போக முடியும், யாரையும் நான் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நான் போயிட்டு வருவேன், யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே நமக்கு வரமாட்டேங்குது. பாய்ஸ் மோஸ்ட்லி வந்து அவங்க தனி எங்கேனாலும் போவாங்க, பட் கேர்ள்ஸ் ரொம்ப ரேர். பட் அந்த ரேராக இருக்கிறதுலையும் ஒருத்தவங்க எனக்கு ஏத்தாப்புலேயே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வரீங்களோ வரலையோ நான் வந்து தனியாக போயிட்டு ஜாலியாக எங்கே வேணாலும் சுற்றிட்டு நான் வருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் யோசிப்பேன் எப்படி ஒரு பிளேஸ் வந்து தெரிஞ்சால் தான் நம்ம போவோம், அந்த பிளேஸ் தெரிலன்னா கூட பரவாயில்ல, பரவாயில்ல தப்பாக இருந்தாலும் நம்ம போயிட்டு வருவோம், அப்போ என்ன என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு எல்லாமே கேஷுவல் லைட்டாக வந்து எடுத்துப்பாங்க. அப்போ தான் யோசித்தேன் நானும், நம்ம இங்கேருந்து பொறிச்சுமான் போகிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறோமே, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாலுக்கே வந்து எந்த எக்ஸிட்டில் போனால் எப்படி வரணும்னு எனக்கு தெரியாது, டு பி ஆனஸ்ட். ஸோ யார் இல்லைனாலும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றத உண்மையான விஷயம். பிகாஸ் நம்மளோட தனித்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை சில நேரங்களில் இன்னொரு பர்சன் மேலே வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது கூடாதோ அப்படின்னு நமக்கு ஒரு பாயிண்டில் வந்து தோணும். அதுவும் லைஃப்பில் சில விஷயங்களை வந்து இழந்துகிட்டே இருக்கும்போது, சே இதெல்லாம் ஒரு விஷயமா, இதே நான் அசால்ட்டாக வந்து நான் பண்ணிட்டேனே, அப்போது லைஃப்பில் எதுவுமே வந்து கஷ்டமே கிடையாது போல் அப்படின்னு ஒரு ஜோன் வரும். நான் அதை பார்த்துட்டேன் அந்த ஜோனை, இனிமேல் பார்க்குறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எப்பவுமே அடுத்தவங்களை பார்த்து அப்படியே ஸ்கேன் பண்றோம், அவங்கள ரிவ்யூ பண்றோம். ஒரு மூவி பார்த்து ரிவ்யூ பண்றோமோ இல்லையோ, ஆனா ஒரு பர்சனை பார்த்து உடனே ரிவ்யூ கொடுத்துருவோம் இல்லையா. இப்போ நம்மளை நம்ம ரிவ்யூ பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம நம்மளோட பார்ட்னர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ரெண்டு பேர் பிரியும் போது யார் மேல தப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் இங்க பெட்டரா கம்யூனிகேட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் அது வந்து அதை டாலரேட் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். நான் அதை வந்து ஏர்லியாவே நோட்டீஸ் பண்ணிருக்கலாமோ இந்த ஒரு பிரச்சனையே அப்படின்னு. நான் என் ஃபீலிங்ஸை வந்து ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேனா இல்லையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். நான் என் பவுண்டரிஸை வந்து மெயின்டைன் பண்ணனா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்தேனா அப்படின்ட்டு. இது நம்மளை நம்மளே வந்து பனிஷ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கிடையாது. நெக்ஸ்ட் டைம் சேம் மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை நம்மளே வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நமக்கு தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுமே மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்மளை அறியாமையே அது ஏன் தப்பு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும், நம்மளோட உள் மனசுக்கு தெரியும் நம்ம பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு மற்றவங்க நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக நம்ம சைடு இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படி ஒரு கிளீன் போர்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து காமிச்சுப்போம்ல. ஆக்சுவலி அதே தப்பு தான். இது என்ன போகிறது வரைக்கும், ஸோ நான் பேட் பர்சன் கிடையாது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் க்ரோத், அந்த க்ரோத் என்ன அப்படின்னா, அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா இது வந்து என் சைடில் இருக்க மிஸ்டேக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஸ்டில் அந்த பர்சன் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எப்போவுமே இருக்கும். அதுதான் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு விதமாக வந்து நான் பார்க்குறேன். அதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்குள்ள இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்களில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை. இல்லை, மனுஷங்களை பிறந்தா எல்லாருமே வந்து தப்பு பண்ணிப்போம் லைஃப்பில். நம்ம எல்லாருமே வந்து அப்படியே க்ரீன் ஃப்ளாகாகவே வந்து இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கிட்டே ஒரு நிறைய குறைகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தானே மனுஷன். மனுஷனாக பிறந்தா அப்படி தானே. பட் சில நேரங்களில் அது மறந்துடும். நம்மளை வந்து ரொம்ப தப்பே பண்ணாத ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நம்மளே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதை நெத்தியில் மாட்டிட்டு சுற்றுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஆமாம், அது நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, லைஃப்பில் ஒரு லெசன் வந்து நான் கற்றுக்கிட்டேன், நோ ஐ வாண்ட் டு மூவ் ஆன் அப்படின்னு நம்ம ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்னு எனக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு அதே மாதிரி தோணிருக்கா? ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம எப்பவுமே நல்லவங்க அப்படின்னு ஒரு போர்டை காமிக்கிறத விட நானும் தப்பு பண்ணியிருக்கேன் பட் ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale. Propshell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் எவ் நேரம் நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கு, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ஃப்ரீ ஆஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் 89.4 பக்தி சேனல்னு இருக்குது. ஸோ வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் பாசிட்டிவான மைண்ட் வேணும், கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது தேவை நிம்மதியான உறக்கம். அண்ட் இப்போது எங்கே போயிட்டு இருந்தீங்கனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆயிடுங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை நிரந்தரமாக கைவிட்டதாக முதலமைச்சர் விஜய் இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தார். முன்னதாக தாம் வெளியிட்ட அறிவிப்பை இதன் மூலம் செயற்படுத்துவதாக முதல்வர் தெரிவித்தார். புதிய விமான நிலையத்துக்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்பதுடன் எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் முதல்வர் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விதி 810 கீழ் அறிவித்துவிட்டு விவாதத்துக்கோ கருத்து தெரிவிக்கவோ கூட இடமில்லாமல் செய்திருப்பது சரியல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அற்ப அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டால் சென்னையை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயமும், புதிய நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சிந்தனை தொலைநோக்கு பார்வை இல்லாமல் பரந்தூர் விமான நிலையத்தை தாவிக்க அரசு கைவிட்டது மிகப்பெரிய தவறு என்று முன்னாள் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். பல்வேறு இடங்களை ஆய்வு செய்து பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகே மத்திய அரசிடம் இதற்கான அனுமதி பெறப்பட்டது என்று டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது கடினம் என்று தெரிவித்த அவர், பரந்தூர் விமான நிலையம் அமைந்தால் சர்வதேச அளவில் சிறந்த விமான நிலையங்களில் ஒன்றாக அமையும் என்று கூறினார். தாவிகாவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 6 சிலிண்டர்கள் 3 குறைப்பா என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் 3 சிலிண்டர்களை அறிவித்துள்ள நிலையில் மீதமுள்ள 3 கேள்விக்குறிதானா என்று அவர் வினவினார். அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எனும் தலைப்பில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி கொடுத்த தாவிகா ஆட்சிக்கு வந்த பின்பு முதற்கட்டம் என கூறி லாவகமாக மக்களை ஏமாற்ற முனைந்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று அவர் கூறினார். ஏற்கனவே பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு விவசாயிகளின் போராட்டங்களின் வீரியத்துக்கேற்ப படிப்படியாக தள்ளுபடி தொகையை அதிகரித்துக் கொண்டிருக்கும் தாவிக அரசு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்ற கட்டுப்பாட்டை விதித்திருப்பதும், மீதி எப்போது கிடைக்கும் என்ற தகவலை அறிவிக்காததும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பு பதில் மனுக்களையும் தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்ற தேர்தல் ஆணையத்தின் பதில் மனுவுக்கு முதல்வர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை விரைந்து விசாரிக்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கை செப்டம்பர் 8 ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை உயர்நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சந்திப்பில் இந்தியா ரஷ்யா இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வர்த்தகம், எரிசக்தி, உரங்கள், அணுசக்தி உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்தும் அவர் பேசினார். புட்டினுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவரது தனிப்பட்ட கடிதத்தையும் புட்டினிடம் வழங்கினார். இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கிடையேயான ஆணையம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து சாதகமான மதிப்பீட்டை வழங்கியுள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து வருகின்றது என்றும் கூறினார். மேலும் புட்டினுடன் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள சந்திப்புகள் குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டங்களையும் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். கடந்த ஜூலை 25 அன்று அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து செப்டம்பர் 5 அன்று டெல்லியில் அமைதி பேரணி நடத்தப்படும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் இருந்து டெல்லி காவல் ஆணையர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெறும் என்றும் அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் இளைஞர்களுக்கு ஜூலை 25

0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் மாதம் 22 தேதி அறிவிப்பதற்கு மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சதித்திட்டம் தீட்டியமை உள்ளிட்ட 23,000 அதிகமான குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதிகள் தங்களுடைய தற்காப்பு வாதங்களை முன்வைப்பதை கடந்த 17 தேதி கொழும்பு திரிபுடை மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் ஆரம்பித்தனர். நவரத்ன மாரசிங்க ராமநாதன் கண்ணன் மற்றும் சுஜீப நிசாங்க ஆகிய நீதிபதிகளை கொண்ட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையிலேயே இவ்விசாரணைகள் நடைபெற்றன. இந்நிலையில் இவ்வழக்கின் தீர்ப்பை செப்டம்பர் மாதம் 22 தேதி அறிவிக்க மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது. துபாய் குடியிருப்பாளர்கள் இனி தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் கிளைகளில் RTE நூல் அட்டைகளை வாங்க முடியும். துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் மற்றும் அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் இணைந்து இந்த சேவையை வழங்குகின்றன. இதன் மூலம் மெட்ரோ, பேருந்து, டிராம் உள்ளிட்ட துபாயின் பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு நூல் அட்டைகளை பெறுவதற்கான கூடுதல் வசதி கிடைத்துள்ளது. ராசல்கைமா மற்றும் துபாய் இடையே பயணிக்கும் பொதுமக்களுக்கு கூடுதல் போக்குவரத்து வசதியாக தினசரி பேருந்து சேவைகள் ஒவ்வொரு மார்க்கத்திலும் 19 அதிகரிக்கப்படுகின்றன. ராசல்கைமா போக்குவரத்து ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கால அட்டவணை ஆகஸ்ட் 24 முதல் அமலுக்கு வருகின்றது. புதிய அட்டவணையின்படி இரு அமீரகங்களுக்கும் இடையிலான பேருந்து சேவைகளின் இயக்க நேரம் நீட்டிக்கப்படுவதுடன் கூடுதல் நேரடி சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ராசல்கைமாவில் இருந்து துபாய்க்கு முன்கூட்டியே புறப்படும் பேருந்து சேவைகளும் துபாயில் இருந்து ராசல்கைமாவுக்கு திரும்புவதற்கான தாமதமான இரவு நேர சேவைகளும் பயணிகளுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
0: உலகச் செய்திகள்.
1: சவுதி அரேபியாவின் செங்கடல் கடற்கரை அருகே அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றில் தீப்பற்றியதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவை நோக்கிச் செல்லும் கப்பல் போக்குவரத்தை இலக்கு வைத்து வரும் நிலையில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி எண்ணெய் தாங்கி கப்பலை அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் கப்பலின் பிரதான மேல் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தடைகள் அறிவிப்புக்கு முன்னதாக ஈரான் முற்றாக சரிந்து வருகின்றது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியலில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கருத்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய மற்றும் மிக கடுமையான பொருளாதார தடைகளை அறிவிக்க தயாராக உள்ள நேரத்தில் வெளியாகியுள்ளது. ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை தொடர்ந்தும் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் மற்றும் நாடுகளுக்கு எதிராக விதிக்கக்கூடிய இரண்டாம் நிலை தடைகளின் வரம்பை அமெரிக்க கருவூலத்துறை விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெஹ்ரான் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க டிரம்ப் நிர்வாகம் முயற்சித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக திட்டங்கள் குறித்து அறிந்த ஒருவர் ராய்டர்ஸிடம் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான வர்த்தக தொடர்புகளை துண்டிக்குமாறு நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பதே இந்நடவடிக்கையின் நோக்கமாகும். இதன் மூலம் சுமார் 6 நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது. ரஷ்யாவிடம் யுக்ரைன் ஒருபோதும் அடிபணியாது என்று அந்நாட்டு ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி உறுதிபட தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் 35th சுதந்திர தினத்தை முன்னிட்டு கீவில் உள்ள செயின்ட் சோபியா பேராலயம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜெலன்ஸ்கி உரையாற்றினார். யுக்ரைனியர்கள் மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் காலடியில் மிதிப்படும் கற்களாக இருக்க மாட்டார்கள் என்றார். இதனிடையே ரஷ்யா மீது தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னாம் தெரிவித்தார். பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் தனது முதல் அதிகாரப்பூர்வ யுக்ரைன் பயணத்தை மேற்கொண்டுள்ள பர்னாம் யுக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதில் பிரிட்டன் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையிலான 2nd டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2nd நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. 1st இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது. இந்திய அணி சார்பில் தேவ்தத் படிக்கல் 117 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற த்ரூ ஜூரேல் 115 ஓட்டங்கள்

0: ஓட்டங்களையும் பிரசித் கிருஷ்ணா 4 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அணித்தலைவர் சுப்மன் கில் 50 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டமிழந்தார். ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்களையும் யசஸ்வி ஜெய்ஷ்வால் 45 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணியின் பந்து வீச்சில் ஆசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் பிரபாத் ஜாசூரிய கேஷரன் உவாந்த ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் லஹிர் குமார் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினார். தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலடித்தாட ஆரம்பித்த இலங்கை அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் ஓட்டம் பெறப்பட்ட நிலையில் அணியின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டதுடன் லஹிர் உதார ஓர் ஓட்டத்துடன் வெளியேறினார். 8 ஓட்டங்கள் பெறப்பட்ட வேளை அணியின் 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டது. பிரபாத் ஜாசூரிய 2 ஓட்டங்களுடன் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். இந்த போட்டியின் 3 நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது. களத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் ஆசித பெர்னாண்டோ மற்றும் இந்திய துடுப்பாட்ட வீரர் யசஸ்வி ஜெய்ஷ்வால் ஆகியோருக்கு போட்டிக் கட்டணத்தில் 25% அபராதமும் தலா 1 தகுதி குறைப்பு புள்ளியும் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
1: வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: சம்பானில் முப்போகம் சாகுபடி செய்யறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதில் தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா, இது 5:1 என்ற விகிதத்தில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளித்து வந்தால் நாக்குப்பூச்சி

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் அடிக்கேன்.

0: Are you feeling comfortable?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே details call 0564154242.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
4: நகைகளுடன் தமிழகத்தில் இருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.